நேரம் காலை 5:50 15 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாக அமையட்டும். இன்று சக ஆண்டு 1948, ஆஷதா மாதம் 11 பராபவ வருடம், ஆனி மாதம் 18, ஜூலை 2, 2026 வியாழக்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனிமையாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

சிறப்பை தருகிற செல்வமே பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லவர்களது கொள்கையாகும். குறள் எண் 311, அதிகாரம் இன்னா செய்யாமை.

0: சிறப்பை தருகிற செல்வமே பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லவர்களது கொள்கையாகும். குறள் எண் 311, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: நேரம் காலை 5:54. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சல், 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு மூலம் சுய தொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் வீணிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குவோர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். காலை 7:00 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ பகுதியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி எல் அழகமை அவர்கள். பகுதி 2, 7:30 இன்று ஒரு தகவல், வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரத்தென்றல். காலை 9:00 அரங்கிசை பகுதியில் யுபி ராஜு மற்றும் யு நாகராணி நாகமணி அவர்கள் வாசித்துள்ள மேண்டலின் இசை, சீர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம் இசை, வி அனிருத் ஆத்ரேயா அவர்களின் கஞ்சிரா இசை. காலை 10:00 செய்தி

சுருக்கம் சென்னை அஞ்சல் 10:02 எனக்கு பிடித்த பாடல். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 மதுரத்தின்றல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை பகுதியில் சிதலபதி எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 3:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி பகுதியில் வேதாகமத்தில் பெண்கள் உரை வழங்குவர் செல்வம் பால் ஆண்ட்ரியூ கனகராஜ் அவர்கள். சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடனான நேர்முகம். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 3:45 மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:30 மதுரத்தென்றல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 வானிலை செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:50 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தின்றல். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து. பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணா அவர்களுடன் நான் நேர்முகம் பகுதி 2. 2வது பகுதியாக வேளாண் தகவல் மற்றும் வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவான பகுதியாக விடைபெறும் முன், 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரத்தின்றல். 8:30 நலமாய் வாழ பகுதியில் சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் மற்றும் நாள் ஒழுக்கம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள் பகுதி 1. 8:45 மதுரத்தின்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரத்தின்றல். நாடகமலர் பகுதியில் விடியலை நோக்கி நாடகம், எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 10:00 சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:30 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026. இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையான லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் 2வது அரையிறுதி கிரிக்கெட் ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஆட்ட நிறை இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரைக்கும் கேட்டீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். நேரம் காலை 5:59 15 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது.

0: பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இன்று முதல் மலர காத்திருக்கும் முதன்மை அலைவரிசை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இசை நிகழ்ச்சி, திரைகானம், இலக்கியம், நாடகம் என பல பரிணாமங்களோடு இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு புது பொலிவுடன் மலர காத்திருக்கிறது. முதன்மை அலைவரிசையின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இன்று முதல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

நேரம் காலை 6:04:20. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்க இருக்கு. டெல்லி அஞ்சலாக.

0: உணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும்போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடு எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம், ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம், புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய காலகட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடு எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம், ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக, ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

காலை 6:14:45. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்க இருக்கீங்க ஆன்மீக மனமாக பக்தி மனம் கமழும் பக்தி மாலை.

நேரம் காலை 6:24:24 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பக்தி மனம் கமழும் பக்தி மா.

0: சாயங்காலை 6:35 20 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 1/7/2026 முதல் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 1,41,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி, அதாவது FMD, செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவு

0: ஒரே கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-யை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப இந்த ஒரு 10,000 அப்படின்றது வந்து இன்னைக்கு போய் ஒரு கந்து வட்டிக்கோ இல்ல ஒருத்தவங்க கூட வாங்குறப்ப அந்த 10,000 அடையவே அடையாது. இப்ப எங்க குழுவுலயே நிறைய பேர் வெளியில கடன் வாங்கினாங்க. இப்ப எங்க குழுவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே வந்து ஒரு ஓகே 10,000 இன்னைக்கு 10,000 இப்ப நாங்க 40,000 30,000 50,000 வரைக்கும் போட்டு கொடுக்குறோம். இப்ப ஒரு 4 பயணத்துல எங்களோட குழுல பணத்தை சேமிச்சு இது ஒரு பக்கம் இருக்குது. அது போக நம்ம ஒரு குழுவை வந்து ஒரு இந்த மாதிரி பணத்தை வந்து ப்ராப்பரா நம்ம செயல்பட்டு நம்ம பண்றப்ப வந்து இப்ப பேங்க்ல இருந்து நம்மளுக்கு லோன் தராங்க. இது வந்து நம்மளோட பணத்தை நாங்களே எடுத்துக்கிறோம். இப்ப பேங்க் மூலமா பணம் கொடுக்கறாங்க. அந்த லோனையும் வந்து நம்ம அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம்.
2: இப்போ நீங்க 6 பணம் கட்டினதுக்கு அப்புறம் 6 அப்புறம் தான் உங்களுடைய கணக்கு வழக்கு சரியா இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையா இந்த குழுல வந்து சரிவர பணம் கட்டுறீங்கிறத பார்த்துட்டு 6 அப்புறம் தான் இந்த லோன் கிடைக்கும் இல்லையா?
1: கண்டிப்பான முறையில குழுவுல வந்து எப்படி பயணிக்கிறோன்றது வந்து பேங்க்குக்கு முக்கியமான ஒரு செயல். இப்போ வந்து ஒரு குடும்பத்திலேயே வந்து 5 6 இருக்கிறப்ப நம்மளுக்கு சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த 13 நம்ம சரியான முறையில வழி நடத்தி போறோமா, அப்ப அந்த அமௌண்ட் சரியா வருதா, அப்ப பேங்க்குக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஓகே இந்த குழுவுக்கு வந்து நம்ம இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலான்ற வந்து என்ன வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு லோனுக்கு வந்து போறப்ப நம்மளுக்கு முதல்ல 5,000 10,000 இல்ல 15,000 ஒரு நபருக்கு மொத்தமா தான் தருவாங்க. இந்த லோனு வந்து பேங்க்ல இருந்து கொடுக்குறப்ப நம்மளுக்கு எப்படி தருவாங்கன்னா தனிநபர் லோனா வந்துட்டு தர மாட்டாங்க, குழுவான அமௌண்ட் தான். இப்ப நம்ம 5,00,000 வாங்கினாலும் குழுவுக்கான அமௌண்ட் தான். இப்ப ரேவதி எனக்கு மட்டும் நாகஜோதி அப்படி கிடையாது, குழுவுல அவங்க என்ன தொழில் பண்றாங்க அதுக்காக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப 13 தொழில் பண்ணாங்கன்னா 13 அதை சரிசமமா எடுத்து அந்த தொழிலுக்காக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். தனித்தனியா இல்ல மொத்தமா பண்றாங்கன்னா அதை மொத்தமான ஒரு கிளஸ்டருக்கு கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து பயன்படுத்தி திருப்ப அதுல இருந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் எடுத்து மாதம் மாதம் அந்த கணக்கை வந்து சரியான முறையில போறப்ப இன்னும் கூடுதலா இப்ப 3 லோன் போட்டிருக்கோம் அடைச்சிடறோம், அடுத்து கூடுதலா ஒரு லோன் வாங்குறோம் அதை அடைக்கிறோம். இந்த மாதிரி அடைக்கிறப்ப நம்மளோட தொழிலுக்கான தேவைகள் வந்து இதுல இருந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். அது போக தனிநபராகவும் நம்ம வேற கடன்களையும் வந்து குழுக்கள் மூலமா வந்து நம்ம பயனடைஞ்சிக்கலாம். இப்ப இந்த குழுக்கள்ல வந்து ஆங்காங்கே நம்மளுக்கு வந்து எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். அப்ப அந்த எக்ஸிபிஷன்ல வந்து ஸ்டால்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம குழுல இருந்து ஒரு பொருளை தயாரிச்சா மட்டும் பத்தாது, அந்த தயாரிச்ச பொருளை விற்பனை வாய்ப்புக்கான வாய்ப்பையும் வந்து நம்மளுக்கு தராங்க. நம்மளோட மாவட்டத்திலிருந்து நம்ம வந்து டெல்லி வரைக்கான ஸ்டால் போடுறதுக்கான வாய்ப்பையும் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க.
2: குழு மூலமா வந்ததுனாலதான் இந்த வாய்ப்பு எளிதா உங்களுக்கு
1: கண்டிப்பான முறையில.
2: ஏன்னா பொதுவா எல்லாரும் குழுல வரும்போது குழுல சேர்ந்தோம் உடனே எங்களுக்கு வந்து அந்த குழு மூலமா கடன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுல முக்கியமா நம்ம குறிப்பிட வேண்டியது 6 நம்மளுடைய கணக்கு வரவு செலவு சரியாக வங்கியில கணக்கிடப்பட்டா மட்டும்தான், அதாவது மினிமம் 6 ஆகும்
1: கண்டிப்பான முறை.
2: ஏன்னா குழுல சேர்றதுக்கு எல்லாரும் நல்ல பிரியப்படுறாங்க. குழுல வந்து அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்ல இல்ல நீங்க இந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு குழு நீங்க கூட்டம் இது பண்ணும் போது வராங்க. ஆனால் இதனுடைய மெயின் டிராபேக் என்னன்னா வங்கி கடன் வாங்கினதுக்கு அப்புறம் சரிவர வராங்களா இல்ல அவங்க வெளியே போக முடியாது, நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வச்சிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றப்ப எப்படி நீங்க அதை சமாளிப்பீங்க?
1: இப்ப வங்கி கடன் வரப்ப இப்ப எங்க குழு அப்படின்றப்ப வந்து நாங்க ஒரு லோன் வாங்கினோம் ப்ராப்பரா அடைச்சிட்டோம், இன்னொரு லோன் வாங்குறோம். இப்ப இந்த லோன்ல வரல அப்படின்னாலும் நம்ம 11 தான் அங்க வந்து இது பண்ண போறோம். இப்ப ஒரு குழு அப்படின்னா 13 அடங்கியதுதான். கண்டிப்பான முறையில அவங்க சரியான தொகையை வந்து கொடுக்கறவங்களா தான் இருப்பாங்க, தொழில் பண்ற இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்தவித இதுவும் கிடையாது, இடர்கள் வந்து கிடையாது. அவங்கள வந்து அதளவுக்கு நம்ம தேத்தியும் வைக்கணும். இப்ப அவங்க அதுக்கான பணத்தை ஈட்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்ப அவங்க அந்த லோன் வாங்கினதை கட்டாம போனா கூட அந்த தொழில் வாய்ப்பு மூலமா அவங்க அதை கட்டுவாங்களோ இல்ல அதுக்காக அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதையும் நம்ம அலசி ஆராய்ந்து அவங்கள கட்ட வைக்கணும். பொதுவா எங்க குழுல வந்து சரியான முறையில கொடுக்கறாங்க, அவங்கவுங்க தொழில் பண்றாங்க, ஆடு வளர்க்குறாங்க, தையல் மிஷின் வச்சு அதை தைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பூ கட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப கோழி

0: வளர்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானத்தை அவங்க சேகரித்து அந்த மாதம் வர்றப்ப அவங்க வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து சந்தாவையும் கொடுத்துட்றாங்க, லோனுக்கானதையும் கொடுத்துட்றாங்க. அதுலேயே வந்து அவங்க அந்த சந்தால எடுக்கிறப்ப அவங்களுக்கு 10 மாதம் முடிகிறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ லோன் எடுத்தால் கூட அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும், அதையும் கட்டுறாங்க. சந்தால எடுக்கிறப்ப 10 மாதம் அப்படின்றப்ப அந்த 10 மாதத்தில் முடிச்சுட்டு அவங்க வேற எதுக்காக அவங்க
1: புதிதாக
0: வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அது ஒரு பயன் உள்ளதாக இருக்குது. ஊருக்குள்ளேயே கிடைக்குது, எந்தவித வட்டியும் கிடையாது, 1 பைசா வட்டி அவங்களுக்கு ஒரு குறைந்த வட்டியாகவும் இருக்குது. ஈஸியான முறையில 10 மாதம் நம்ம
1: 40 ரூபாய்
0: அவங்க கட்டிடுவாங்க. அந்த மாதிரி பண்றப்ப வந்து அவங்களுக்கு ஒரு எளிதானதா இருக்குது, எந்த சிரமமும் இல்லாம இருக்குது. முதல் அதை சிரமமா 500 ரூபாய் எடுத்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்குறப்ப இன்னும் நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்றத வந்து
1: பயன் அடைந்தவங்க அதை தொடர.
0: சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட பயன் இருக்கு, நம்ம விட்டுட கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து கிரியேட் ஆயிடுது. அப்படி இல்ல அவங்க நாங்க வந்து இந்த குழுக்கள விட்டு வெளியே ஏறோம்னு சொன்னா கூட அவங்களுக்கு சரியான முறையில தீர்மானம் எழுதி அவங்களோட கணக்கு விளக்குகளை ஒப்படைத்து அதுக்கான தீர்மானத்தை வச்சுட்டு தான் அவங்களும் அந்த குழுவுல இருந்து அந்த லோன் போற வரைக்கும் அவங்க அந்த லோனை ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக வந்து நம்ம தீர்மானங்கள் அதுக்கும் நிறைவேற்றணும். இன்னைக்கு நான் இருக்கேன் இந்த குழுவை விட்டு போறேன் அப்படின்னா என்னோடது என்னவோ அதை ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க லோனை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட அமௌண்ட் கட்டியிருக்க அமௌண்ட்டை 500 ரூபாய் கொடுத்தோம், இப்ப 550 ரூபாய் வரும். அந்த 550 ரூபாயில அவங்களுக்கு இன்னைக்கு நிலைக்கான என்ன இருக்குது, 13 பேரோட சேமிப்பு என்ன இருக்கு, அப்ப அவங்களோட தொகை என்ன, அது எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பரா நம்ம கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட தொகையை கொடுத்தோம், அவங்களுக்கும் எந்தவித கஷ்டம் இல்லாம நம்ம வந்து அதை சரி வகையில பண்றப்ப அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்து இருக்கா. இதே மாதிரி குழுக்களை கொண்டு போனாலே எந்தவித இடர்பாடுகளும் வந்து வராது, லோனும் வந்து ப்ராப்பரா பண்ணணும். குழுவுல இருக்கிறாங்கன்றதோட அவங்கள ஒரு 13 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் 12 பேராச்சும் அந்த ஒரு தொழில வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் நம்ம கிராமத்திலையும் வந்து நம்ம ஒரு
1: வாழ்த்து சொல்றோம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை மகளிர் சுய உதவிக் குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேரம் காலை 6:44:25. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக.

கதைகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரம்

0: விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள்

0: வழக்குகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: காலை 6:55, 15 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். திறந்து ஒலிக்கிறதுக்கு இயற்கை இன்பம்.
2: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: மரங்களின் முக்கியத்துவம். மரம் மனிதனின் முதல் நண்பன், கடைசி வரை துணை நிற்கும் உயிரினம் என்று கூறினால் அது மிகையாகாது. மனிதன் பிறப்பதற்கு முன்பே இந்த பூமியில் மரங்கள் இருந்தன. மனிதன் வாழ்வதற்கு தேவையான காற்று, உணவு, மருந்து, நிழல், மழை என எண்ணற்ற நன்மைகளை மரங்கள் வழங்கி வருகின்றன. ஆனால் வருத்தமளிக்கும் விஷயம் என்னவென்றால், மனிதன் தனது வளர்ச்சிக்காக மரங்களை அழித்து வருகின்றான். இன்று நாம் அனுபவிக்கும் பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணம் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதுதான். மரம் வளர்த்தவன் மண்ணை வளர்த்தான், மண்ணை வளர்த்தவன் மனிதனை வளர்த்தான் என்ற பழமொழி மரங்களின் அருமையை எடுத்து காட்டுகிறது. மரங்கள் நமக்கு உயிர் காற்றான ஆக்சிஜனை வழங்குகின்றன. நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துகின்றன. ஒரு வளர்ந்த மரம் ஆண்டுதோறும் பல கிலோ கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நாம் வெயிலில் நடந்து செல்லும் போது ஒரு மரத்தின் நிழல் எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அந்த மரம் வளர பல ஆண்டுகள் எடுத்திருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். திருக்குறள்.

0: வள்ளுவர் கூறுகிறார், விசும்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகாண்பதரிது என்று கூறுகிறார். மழை இல்லாமல் பசும்புல் கூட வளராது என்பதே இதன் பொருள். மழை வருவதற்கும் மரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. மரங்கள் மழையை ஈர்க்கின்றன, நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றன. ஒரு காலத்தில் நம் கிராமங்களில் சாலையோரங்களில் பெரிய ஆலமரங்கள், வேப்ப மரங்கள், புளிய மரங்கள் இருந்தன. இன்று அவற்றின் இடத்தில் கான்கிரீட் கட்டிடங்கள் உருவாகியுள்ளன. இதன் விளைவாக கோடை வெப்பம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல பொருளாதாரத்திற்கும் உதவுகின்றன. பழங்கள், மருந்து பொருட்கள், மர சாமான்கள், காகித உற்பத்தி போன்ற பல துறைகளுக்கு மரங்கள் அடிப்படையாக உள்ளன. வேப்ப மரத்தை எடுத்துக்கொண்டால் அதன் இலை, பட்டை, பூ, விதை என அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை. அதனால்தான் நம் முன்னோர்கள் மரங்களை வெறும் தாவரங்களாக பார்க்காமல் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கருதினர். ஒரு கவிதை வரி, மரங்கள் பேசுவதில்லை ஆனால் மனிதனை வாழ வைக்கின்றன, மனிதன் பேசுகிறான் ஆனால் மரங்களை அழிக்கிறான். இந்த வரிகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. இன்று உலகம் முழுவதும் காலநிலை மாற்றம் குறித்து கவலை அதிகரித்து வருகிறது. பனிப்பாறைகள் உருகுகின்றன, வெள்ளப்பெருக்குகளும் வறட்சிகளும் அதிகரிக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகளில் ஒன்று மரம் வளர்ப்பதாகும். ஒரு மரத்தை வெட்டுவது சில நிமிடங்களில் வேலை, ஆனால் அதே அளவுக்கு வளர ஒரு மரத்திற்கு பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. எனவே நாம் மரங்களை வெட்டுவதை தவிர்த்து புதிய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் ஆண்டுக்கு குறைந்தது ஒரு மரமாவது நட்டு பராமரிக்க வேண்டும். மரம் நடுவது மட்டும் போதாது, அது உயிரோடு வளர்ந்து பெரிய மரமாக மாறும் வரை பாதுகாக்க வேண்டும். அதுவே உண்மையான சுற்றுச்சூழல் சேவை. இன்று பல பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சமூக அமைப்புகள் மர நடுகை இயக்கங்களை நடத்தி வருகின்றன. இது மிகவும் பாராட்டத்தக்க முயற்சியாகும். ஆனால் அந்த மரங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படுவதும் அவசியமாகும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் நம் குழந்தைகளுக்கு வீடு, நிலம், பணம் ஆகியவற்றை விட்டு செல்ல நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் சுவாசிக்க தூய காற்று இல்லாத உலகை விட்டு சென்றால் அந்த சொத்துக்களால் என்ன பயன்? எனவே மரங்கள் வளர்ப்பது என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். மகாத்மா காந்தியின் சிந்தனையை நினைவு கூறலாம், பூமி அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும், ஆனால் ஒருவரின் பேராசையையும் பூர்த்தி செய்யாது. மரங்களை அழிப்பது பேராசையின் விளைவு, மரங்களை வளர்ப்பது பொறுப்புணர்வின் வெளிப்பாடு. நிறைவாக, ஒரு மரம் நடுவது ஒரு விதையை நட்டல் அல்ல, ஒரு எதிர்காலத்தை நட்டலாகும் என்ற உண்மையை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் மரங்களை நேசித்து வளர்ப்போம். மரம் வளர்ப்போம், பசுமையை பெருக்குவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது காலை 7 மணி. இந்த உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக இருக்கட்டும் நம் மனம். நம் மனம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது இந்த உலகம் என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகளோடு இனிய காலை பொழுதில் உற்சாகமான வணக்கங்களோட நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி. இனி இடம்பெறுவது மதுர தென்றல் திரை இசை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கிறது.

பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள்.

0: அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தால் அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லி

டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ்

0: வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களை தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின் போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டா நகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2200

0: 95% அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி ஒரே வாரத்தில் 2 முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டனோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் இப்பொழுது 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள்.
3: கல்லீரல் வந்து ஒரு மைய உறுப்பா இருக்கிறதுனால கல்லீரலை பேஸ் பண்ணி மற்ற எல்லா உறுப்புகளும் இயங்குறதுனால கல்லீரலுக்கு உணவே மருந்துங்கிறது ரொம்ப ரொம்ப பொருந்தது. எல்லா உறுப்புகளுக்கும் பொருந்துறது, கல்லீரலுக்கு ரொம்ப பொருந்தது. ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடுறோம்னா எல்லா சாப்பாடுமே வந்து கல்லீரல் தான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர். இந்த சாப்பாடுல இருந்து வரக்கூடிய எனர்ஜியோ இல்ல சாப்பாடுல இருந்து வரக்கூடிய ஏதாவது தேவையில்லாத பொருள்களோ நம்ம உடம்புக்குள்ள என்டர் பண்ணுதுன்னா அது மற்ற எல்லா உறுப்புகளையும் ரீச் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கல்லீரல தான் ரீச் பண்ணுது. ஸோ கல்லீரல் தான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் மாதிரி. கல்லீரல்ல ஃபில்டர் ஆகி கல்லீரல் தான் டிசைட் பண்ணுது இந்த சத்து ஸ்டோர் ஆகணும், இந்தந்த சத்து இந்த உறுப்புகளுக்கு அனுப்பலாம், இந்தந்த சத்துகள் வந்து அன்னெசரியா வந்திருக்கு, இதை டீடாக்சிஃபை பண்ணி வெளியேற்றணும் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான ஃபில்டர் வேலையை கல்லீரல் தான் பண்ணுது. அப்ப உணவு நல்லா இருந்தாதான் கல்லீரல் நல்லா இருக்கும். உணவு நல்லா இல்லைன்னா கல்லீரலும் நல்லா இருக்காது. ஸோ உணவே மருந்துங்கிறது கல்லீரலுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு விஷயம்.
4: உணவு செரிமானத்திற்கு கல்லீரல் ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் எ சென்ட்ரல் ஆர்கான் அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. டாக்ஸிபிகேஷனோட லோட நம்ம கம்மி பண்றதுனால இந்த உணவோட சத்துக்கள் முழுமையா செரிக்கப்பட்டு உட்கரிக்கப்பட்டுல இருந்து மற்ற செல்களுக்கு கொடுத்து மற்ற உடல் உறுப்புகளையும் இதோட சேர்ந்து கை கோர்த்து இந்த உயிரையும் இந்த உடலுக்கான ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுல கல்லீரல் வெகு சிறப்பா பணியாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க டாக்டர். இந்த கல்லீரலை தாங்கும் தூண்கள் அப்படின்னு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முதல்லயே இதுலயுமே வருது உணவின் சத்துக்கள் அப்படிங்கறதா. உணவின் சத்துக்கள், தூக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்? இது 4 இந்த கல்லீரலை தாங்கக்கூடிய பில்லர்ஸா இருக்குதா? இதை பத்தின உங்களோட விளக்கம்.
3: நீங்க சொல்றது வந்து ஜெனரல் ஹெல்த்துக்கே தூண்கள் தானே. கரெக்டான சாப்பாடு, சரி விகித உணவு, அளவுக்கு மீறின ஃபுட்டும் இருக்கக்கூடாது, அளவுக்கு கம்மியான மால் நரிஷ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, தேவையான அளவு ஓய்வு இருக்கணும், தேவையான அளவு தூக்கம் இருக்கணும், அதே சமயத்துல தேவையான அளவு உடற்பயிற்சியும் இருக்கணும். ஸோ பிசிக்கலி ஆக்டிவா இருக்காங்க, கரெக்டா சாப்பிடுறாங்க, கரெக்டா ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஓவரால் பாடியோட ஹெல்த் மெயின்டைன் ஆக போகுது. உடலை தாங்கும் தூண்கள் தான் கல்லீரலை தாங்கும் தூண்கள்.

0: மக்களும் கூட. ஏன்னா கல்லீரல் வந்து இது உணவை ஸ்டோர் பண்ற வேலையும் உணவை ஜீரணிக்கிற வேலையும் நிறைய வேலைகளை செய்யும் போது உணவு வந்து முக்கியமான பங்கு கல்லீரலோட ஹெல்த் மெயின்டைன் பண்றதுல. இப்ப ஆஃப்லைட் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ்ல வந்து கல்லீரல் நோய்களுடைய எண்ணிக்கை வந்து டெஃபினட்டா அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. அதுதான் உண்மை. இப்ப இருதய நோய்கள் பத்தி என்ன அவேர்னஸ் எல்லாருக்கும் மக்களுக்கு இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்துடும், நெஞ்சு வலி வந்தா ஹார்ட்டை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. பட் இன்னென்ன தொந்தரவுகள் வந்தா அது கல்லீரல் வியாதியா இருக்கலாம், இன்னென்ன உணவுகள்ல கல்லீரல் வியாதிகள் வரலாம், இந்த கல்லீரல் வியாதிகளுடைய தொந்தரவுகள் இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இல்லை. ஆனா வந்து ரீசன்ட் டேஸ்ல உணவு மாற்றத்தின் காரணமாக கல்லீரல் நோய்களின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது உண்மைதான். உணவு மாற்றத்தினால மட்டும் கிடையாது, உடற்பயிற்சி இன்மை, ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல், நம்ம முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா இருந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா இல்லை. எல்லாத்துக்கும் காரு, எல்லாத்துக்கும் டூ வீலர், எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர், எல்லாத்துக்கும் ரிமோட், அந்த மாதிரி இருக்கிறதுனால உடற்பயிற்சி அல்லது ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஓய்வும் கம்மியாயிருக்கு. நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி பாக்குறது, போன் பாக்குறது, தூக்கம் கம்மியாயிருச்சு, மிட் நைட்ல நிறைய வேலை பாக்குறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலயும் நம்ம மிஸ்டேக் பண்ணும் போது கல்லீரலுடைய நோய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. மாற்ற முடியாத ஒண்ணா இருக்கு.
1: கல்லீரலை தாக்கும் பொதுவான நோய்கள் என்ன, இது யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
0: கல்லீரலை தாக்கும் பொதுவான நோய்னா நான் முதல்ல சொல்லக்கூடியது அல்கஹால்னால வரக்கூடிய கல்லீரல் வியாதி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப என்னுடைய ரெகுலர் பிராக்டிஸ்ல நான் மோஸ்ட் காமன், அதாவது ரொம்ப தீவிரமான கல்லீரல் பிரச்சனைகளோட வர்ற பேஷண்ட்ஸுக்கு நடுவில் பார்க்கும் போது அல்கஹால் தான் முக்கியமான காரணமா இருக்கு. சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ 20 இயர்ஸ் பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்கஹால் இருக்கிறவங்க மறைஞ்சு போயிடுப்பாங்க, தள்ளி போயெடுப்பாங்க, ஃபேமிலிக்கு தெரியாம எடுப்பாங்க, பக்கத்து வீடு எய்த்து வீட்டுக்கு தெரியாம எடுப்பாங்க, அக்கேஷனலா எடுப்பாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு கல்யாணமோ அப்படி எடுப்பாங்க. இப்ப வந்து எந்த விதமான ஷேமும் இல்லை இல்லையா, அல்கஹால் எடுக்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு சங்கோச்சமுமே இல்லாம எடுக்கிறாங்க, எல்லாருமே எடுக்கிறாங்க, பொதுவான இடத்துல எடுக்கிறாங்க. மெயின் ரோட்ல போனீங்கன்னா 4 இடத்துல அல்கஹால் கடை இருக்குது.
2: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: நலம் வாழ

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். ஒலிக்க வருகிறது இன்று ஒரு தகவல், வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்பினார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல

0: அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு எப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாமன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ், இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்டோம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற குரல் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் இப்பொழுது 7:35. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். மதுர தென்றல் திரை இசை நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால்,
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரத்தினில் திரையிசை நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒலிக்கு வருகிறது அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: பாப்பா டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: நேரம் 7:55. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகிறது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக கே.ஜே. ஜேசுதாஸ் குரலில்.

0: மதுரத்தினல் தேசிய நிகழ்ச்சி மீண்டும் இன்று காலை 8:02 தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஜப்பானிடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:02, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1200

69 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். கேட்கலாம் மதுரத்தென்றல் திரையிசை. திரையிசையில் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி. ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலில் இணைந்து ஒலிக்கும் பெண் குரல் சைந்தவி.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில். இது மதுரை தென்றல் திரை இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நானே திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் குரலில்.

நேரம் 8:50 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் திரையிசையோடு இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் மேகா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா குரலில்.

0: நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி அரங்கிசை. யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா. தேவதேவ கலையாமிதே. மாயாமாளவ கௌடராகம் ரூபகதாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கீர்த்தனை.

நேரம் 9:32:10. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா, தொடர்ந்து எவரூரா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் மோகனும் மிஸ்டர் சாப்பு தாளம்

ராகம் மோகனத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை கேட்டோம். நிறைவாக ஜெகஜ்ஜனனி கணம் கிருஷ்ணய்யர் பாடல், ரதிபதி பிரியா ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை அரங்கிசையில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேடலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா.
1: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
3: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். 1 மணி நேரம் ஒலி உலா வர காத்திருக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஓகே கண்மணி திரைப்படத்திற்காக கார்த்திக், சாஷா, திருப்பதி இவர்களின் குரல்களில்.
7: Just like that.

நேரம் 10:07:25 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் குழுவினருடன் பாடும் பாடல்

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொடரும் பாடலாய் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக சின்மய குரலில் பாடல் ஒலிக்கிறது.

விவேகம் திரைப்படத்திற்காக சித்து ஸ்ரீராம் சின்மய குரலில் ஒலித்த பாடல் கிட்டும். இனிவரும் பாடல் சுனிதா மற்றும் கார்த்திக் குரல்களில், இது வேலாயுதம்.

10:33. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள் ஒலி உலா வந்துகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து. பாடலில் ஒலிக்கும் குரல்கள் எம்ஜி ஸ்ரீகுமார், சித்ரா.

பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்களால் கைது செய்த திரைப்படத்திற்காக முகேஷ் ஹரிணி ஜான்சன் குரல்களில்.

விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் என்எஸ்கே ரம்யா குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் உதயம் NH4 திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ், குமார், சைந்தவி இவர்களின் குரல்களில்

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். மீண்டும் மதுரை வானொலியின் திரையிசை நிகழ்ச்சி இன்று பகல் 11:02 க்கு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை

0: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் இப்பொழுது 11:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது மதுரத்தென்றல் திரையிசை. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால்
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

மதுரை தீண்டல் திரையிசை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வேதம் பொதித்த திரைப்படத்திற்காக ஒலித்த குரலை மீண்டும் ஒலிக்க வர பாடல் கேட்கலாம்.

மதுரத்தின் நிகழ்ச்சியில் திரையிசை கேட்டுட்ருக்கோம். நேரம் இப்பொழுது 11:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் ஒலி உலா வந்து கொண்டிருக்கிறது திரையிசை நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல்களில்.

தழுவது கைகள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். இனி ஒலிக்க வருகிறது என்ன செய் மச்சான் திரைப்படத்திற்காக சித்ரா குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரத்தினில் திரைசை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது மண்ணுக்குள் வைரம். திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில்.

0: கை தாளம் போடு.
1: நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெற கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும்.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12 பத்திரிகை இசைமேடை நிகழ்ச்சியில் சேத்தலபதி எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1 மணிக்கு பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 என் உயிர் தோழி, இதில் வேதாகமத்தில் பெண்கள் உரை வழங்குகிறார் செல்வம் பால் ஆண்ட்ரீவ் கனகராஜ் அவர்கள். சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடனான நேர்முகம். நிகழ்ச்சி படிப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலா இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல் திரையிசை. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சலா இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்பு. மாலை ஒலிபரப்பில் 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல் திரையிசை. 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:15 தமிழர் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், இதில் மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல் திரையிசை. இன்றிரவு 8:30 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் குறித்து நாள் ஒழுக்கம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். 1 பகுதியாய் இடம்பெறும். இன்றிரவு 8:45 மதுரை தென்றல் திரையிசை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல் திரையிசை. இன்றிரவு 9:30 நாடக மலர், இதில் விடியலை நோக்கி நாடகம் இடம்பெறும். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியம் அவர்கள். இதில் நடித்திருக்கின்றார்கள் எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியம் ஆகியோர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலா இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற இசை மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சியில் அம்மல் அந்தோணி அவர்கள் வழங்கும் மெல்லிசை. அதனைத் தொடர்ந்து சக்கையார் கூத்து வழங்குகிறார் மார்க்கி மது. நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலா இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 10:30 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் 2வது அரையிறுதி கிரிக்கெட் ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கம் போல நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் மூலம் ஒளிபரப்பாகும். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 நிகழ்ச்சி ஒலிபரப்பு பற்றிய நிறைவான அறிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் அமையும். நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: நேரம் இப்பொழுது 12:10.
1: மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சத்தலபதி எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக வல்லப நாயகசிய என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பேகடா ராகம், ரூபக தாளம்.

0: இதுவரை செத்தலபதி எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர்வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும். அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
4: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்:

0: ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29 வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு

அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் ஃபுளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவனா பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50. 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 4 வரை மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. 5 பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 5 இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். 2 தொடங்கி, அதாவது இன்று தொடங்கி இம்மாதம் 5 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய மற்றும் தெற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பல பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இன்றிரவு 7 வரை இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்னநீலாங்கரை வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை இன்றிரவு 7 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஏ.எம். ராஜா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் அரக்கோணம் ஜோதி. இசை எம்.எஸ். ஸ்ரீராம்.

மெல்லிசை பாடல்களை அடுத்து பாவிந்தர் பாரதிதாசன் பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், இசை ஷியாமலா சுவாமி.

0: உண்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். இனி விளம்பரங்கள்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
6: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
7: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
8: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
6: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
7: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
9: இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வால்சா வில்லியம்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி

0: இந்த வார சிந்தனை. இந்த உலகத்தில் நல்லவர்களுக்குத்தான் பஞ்சமே தவிர நடிப்பவர்களுக்கு இல்லை. கண்காணிக்க எவரும் இல்லாத போதும் கடைபிடிக்கப்படும் நேர்மையே உண்மையான ஒழுக்கம். நாம் சரியாக இருந்தால் கெஞ்சவோ அஞ்சவோ தேவையில்லை. இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? இன்றைய நிகழ்ச்சியில் வேதாகமத்தில் பெண்கள் உரையாற்றுகிறார் செல்வம் பால் ஆண்ட்ரூ கனகராஜ் அவர்கள். அடுத்து சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். முதலாவதாக
1: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உரையாற்ற வருகிறார் சுவிசேஷகி திருமதி செல்வம் பால் ஆண்ட்ரூ கனகராஜ் அவர்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேதாகமத்தில் பெண்கள்.
2: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் பைபிளில் வாழ்ந்து கடவுள் மீது வைத்த நம்பிக்கையாலும் தங்களின் நல்ல செயல்களாலும் வரலாற்றில் இடப்பிடித்த 5 உன்னத பெண்களை பற்றி பேச போகிறோம். நீதி அல்லது நேர்மை என்று சொல்லும் போது அது ஏதோ பெரிய சட்ட புத்தகங்களை பின்பற்றுவது மட்டும் கிடையாது, கஷ்டமான சூழ்நிலையிலும் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக நல்ல விஷயங்களை செய்வதுதான் உண்மையான நேர்மை. இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் 5 பெண்கள் யாரெல்லாம் என்று பார்ப்போமா? சாராள், ரெபேக்கா, தெபோரா, சிப்போரா மற்றும் இயேசுவின் தாயான மரியா. முதலாவதாக சாராள், நமக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இந்த பெண் திகழ்கிறாள். இந்த பெண் ஆபிரகாமின் மனைவியான சாராள். சாராளின் நேர்மை எங்கே தெரிந்தது என்றால், அவளுடைய கணவனோடு சேர்ந்து கடவுள் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நம்பியதுதான். இத்தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே தன் கணவனோடு கூட கிளம்பினாள். அவளிடத்திலே கீழ்ப்படுதலை பார்க்க முடிகிறது. கடவுளை நம்பினாள், கணவனை நம்பினாள், தொடர்ந்து பயணித்தாள். தனக்கு வயதாகிவிட்டதே, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லையா என்று மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை இருந்த போதும் எனக்கு வாக்கு கொடுத்த கடவுள் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார் என்று அவள் நம்பினாள். அவளது இந்த ஆழமான நம்பிக்கைதான் அவளை ஒரு நல்லவளாக மாற்றியது. இந்த சாராள் கர்ப்பதரிக்க பலன் இல்லை, வழிபாடு நின்று போயிற்று, எல்லா பலனும் அற்று போயிற்று. ஆனாலும் கூட அவள் உண்மையாக ஆண்டவர் கொடுப்பேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தை நம்பி இருந்ததுனால அந்த 90 வயசுலையும் பிள்ளை பெறுவதற்கு அவள் பலன் அடைந்தாள், பிள்ளையும் பெற்றாள். அருமையான பெண்களே, எத்தனை பேர் முந்தி உலகத்திலே 101 தான் குழந்தை இருக்காது. ஆனால் இப்போ காலத்திலே பெண்களுக்கு, அநேக பெண்களுக்கு சாப்பாடு முறைகளோ வாழ்க்கை முறைகளோ அல்லது பழக்க வழக்கங்களோ என்னதோ தெரியவில்லை, அநேக பேருக்கு பிள்ளை இல்லாமல் தவிக்கிறார்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சாராள் இந்த வசனத்தின் படியாக அவள் முடிவு வீண் போகாதபடி, நம்பிக்கை வீண் போகாதபடி கற்பந்தரித்து பிள்ளை பெற்று நம் எல்லோருக்கு விசுவாசின் தாயாக இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறாள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள், சரீரத்தின் பலவீனத்தை பார்க்காதிருங்கள், நம்மை படைத்த கடவுளை உண்மையாக பார்க்கும் பொழுது அவள் நேர்மை விளங்குகிறது. அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம் ரெபேக்கா. ரெபேக்கா என்றதான ஒரு பெண் அன்பும் கனிவான குணமும் உடையவள். அவள் ஈசாக்கின் மனைவி. ரெபேக்கா நற்குணம் அவளுடைய அன்பிலும் முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவும் குணத்திலும் தெரிந்தது. ஆபிரகாமின் வேலைக்காரன் எலியாசார் தன் எஜமானுடைய மகனுக்கு பெண் தேடி கிணற்றடிக்கு வந்தபோது ரெபேக்கா அவரை பார்த்து ஒரு அறியாதவள் என்று ஓடி போகாதபடி குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். அந்த காலத்தில கஷ்டம்தான், ரொம்ப தூரம் வந்து குடத்தை கொண்டு வந்து ஆழமான கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுப்பது மிக மிக கடினம். ஆனால் ஒரு மனிதன், ஒரு முன்பின் தெரியாத மனிதன்

கேட்கும்போது உடனே அவள் கொடுக்கிறாள். எப்படி அவளுடைய ஈகை குணம் இருக்கிறது, அன்போடு கொடுக்கிறாள். அவள் சொன்னாள், உமக்கு தண்ணீர் தருகிறேன், உமது ஒட்டகத்துக்கு தண்ணீர் தருகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். பாருங்க, அவள் தன் குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய கடவுளின் திட்டத்துக்காக அவள் புறப்பட்டு சென்றவுடைய தைரியத்தையும் அவருடைய செயல் உயர்த்துகிறது. பாருங்க, ஒரு ஒட்டகம் வனாந்தரத்துல ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணீர் குடிக்கவும், அப்போ 10 ஒட்டகங்களை வைத்திருந்தாராம். அப்போ எவ்வளவு குடம் தண்ணீர் குடித்திருக்கும், எவ்வளவு குடம் ஓடி ஓடி அவள் வேலை செய்திருப்பாள். அந்த கால பெண்களே ரெபேக்கா சுறுசுறுப்பானவள், அழகுள்ளவள், சுயநலமில்லாதவள், கனிவானவள், நல்ல குணமுடையவள் பெண்களாக அப்பெண்ணாக அவள் காணப்பட்டாள். பாருங்க, ஏழை எளியவரிடம் உதவி என்று நம்மை நம்பி வருவரிடம் நாம் காட்டும் பாசமும் கனிவுமே கடவுளுக்கு பிடித்த விஷயமாக இருக்கிறது. ரெபேக்கா காட்டிய அந்த நல்ல குணம் அவளை ஒரு பெரிய சந்ததியின் தாயாக மாற்றியது. நாமும் இந்த ரெபேக்காவை போல நல்ல ஈகை குணமுடையவளாக, சுறுசுறுப்புள்ள பெண்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்க்க போனோமானால் தேபோரா. தேபோரா ஒரு தைரியமுள்ளவள், நல்ல ஒரு தலைமைத்துவம் கொண்டவள். அந்த காலத்தில் இஸ்ரவேல் வரலாற்றில் ஒரே பெண் நீதிபதியானது இந்த தேபோரா தான். பெண்கள் வீட்டை விட்டு அந்த காலத்தில் வராத சூழ்நிலையில் இந்த தேபோரா கடவுளுடைய குரலை கேட்டு மக்களை வழிநடத்தும் தலைவியாக இருந்தாள். நாட்டில் அநீதி நடந்து கொண்டிருந்தது. சிசரா என்றதான மன்னன் மக்களை எதிர்த்து போரிட வந்து கொண்டிருந்தான், அநேக ஆயுதங்களோடு படைகளோடு. அப்பொழுது இந்த படை தலைவி போருக்கு இந்த பாராக் பயந்தார், தேபோராவிடம் வந்தாள். இந்த தேபோரா அந்த பாராக் பயந்து கொண்டிருந்த சிசராவோடு போரிட பயந்து கொண்டிருந்த பாராக்கை கூப்பிட்டு இவ்வளவு தைரியம் கொடுக்கிறாள். ஒரு தலைமைத்துவம் வெளிப்படுகிறது. அப்பொழுது இந்த பாராக் சொல்லுகிறான், எனக்கு பயமாக இருக்கிறது, நீ கூட வந்தால் நான் போவேன் என்று. அதற்கு இந்த தேபோரா மாட்டேன் என்று சொல்லாமல் தைரியமாக, பாருங்க எந்த பெண்ணு பெரிய யுத்தத்துக்கு தைரியம் அந்த படைகளோடு முன்னின்று நடத்தி தலைமையா போக தைரியமா போவா. பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்மை சுற்றி உள்ள இந்த சமூகத்துல தப்பு நடக்கும்போது பயந்து ஒதுங்கி போகக்கூடாது. இந்த நியாயத்திற்காக குரல் கொடுப்பதும் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்வதும் பெண்களின் கடமை என்பதை தேபோரா நமக்கு உணர்த்துகிறாள். அருமையான பெண்களே, அதே போலத்தான் இந்த தேபோராளை போல நாமும் அநேக பெண்கள் இந்த உலகத்திலே, நாட்டிலே, தேசத்திலே எழும்ப வேண்டும். படித்த பெண்கள் நியாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த தேபோரா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். அடுத்ததாக நாம் பார்ப்போமா, சிப்போராள் புத்திசாலித்தனமும் குடும்பத்தை காப்பதிலே மிக கவனமுள்ளவளாக இருந்தாள். மோசேயின் மனைவிதான் இந்த சிப்போரா. சிப்போரா ஒரு நேர்மையானவள். அவளது புத்திசாலித்தனத்தினாலே சரியான நேரத்தில் எடுத்த ஆன்மீக முடிவு தெரிகிறது. மோசே கடவுளின் கட்டளையை நிறைவேற்ற எகிப்திற்கு போகும் பொழுது அவனது ஒரு தவறான செயலால் கடவுளின் கோபம் அவர்கள் மேல் வருகிறது. அப்போது சிப்போரால் பயந்து நடுங்காமல் அங்குமிங்கு ஓடாமல் உடனடியாக செயல்படுகிறாள், புத்தியா செயல்படுகிறாள். செய்ய வேண்டிய அந்த ஆன்மீக கடமை செய்து தன் கணவனை மரணத்திலிருந்து காப்பாற்றினாள். அவளது சமயோசித புத்தி அவளது குடும்பத்தை காப்பாற்றியது. பெண்கள் இன்றைக்கு கணவர் எப்படி இருக்கிறார், பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று குடும்பத்திலே கண்ணோக்கமாக நாம் இருக்க வேண்டும். குணசாலியாக புத்திசாலியாக நாம் இருக்க வேண்டும். குடும்பத்திலே பிள்ளை வளர்ப்பதிலே தாய் தான் முதலிடம் வகிக்கிறார்கள். அப்பொழுது இப்போ உள்ள பெண்கள் செல்போன்ல, இன்னும் டிவி, அந்த உலகம் அவர்களை கெட்டு போக வைக்கிறது. பிள்ளை பெற்ற தாய் தான் அவர்களை சரியான நேரத்தில் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை, பண்பாடுகளை நாம் எடுத்து சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக, நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிற நல்ல பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. அந்த சிப்போரா ஒரு ஆபத்தான நேரத்துல பதற்றப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஆபத்தான நேரம் வந்தால் நாம் கடவுளிடம் ஆலோசனை கேட்டு கடவுளுடைய வழிப்படி செயல்படுவதே உண்மையான நோக்கமாக, நேர்மையாக காணப்படுகிறது. அதற்கு இவள் ஒரு உதாரணமாக

நிகழ்கிறாள். கடைசியாக நாம் புதியற்பாட்டிலே மரியாள் பற்றி நாம் பார்க்கலாம். கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பண்பான, பணிவான, ஒரு தாழ்மையான பெண்ணாக இருக்கிறாள் இயேசுவின் தாயான மரியாள். மிக உன்னதமான நேர்மையான குணத்தை நாம் இந்த மரியாவிடம் பார்க்க முடியும். கல்யாணமாகாத ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்கும்போது ஒரு குழந்தையை சுமப்பது அன்றைய சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் சமுதாயம் என்ன சொல்லும், இந்த சொசைட்டி நம்மளை என்ன சொல்லும் அப்படின்னு பயப்படாம, நான் கடவுளின் அடிமை, அவருடைய இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று தன்னை முழுமையாக கொடுத்தாள். இந்த தியாகம் கீழ்ப்படுதலும் அவளை உலகிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மாற்றியது. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லுகிறார். அவருடைய கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். எப்படி பாருங்க, இன்றைக்குள்ள பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், தன்னுடைய கணவனிடம் எப்படி இருக்கிறார்கள், கடவுளிடம் எப்படி இருக்கிறார்கள், பிள்ளைகளிடம், சமுதாயத்தில் எப்படி இருக்கிறார்கள். இன்றைக்கு

0: ஆசிர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மாற்றியது. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லுகிறார். அவருடைய கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். எப்படி பாருங்க, இன்றைக்குள்ள பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், தன்னுடைய கணவனிடம் எப்படி இருக்கிறார்கள், கடவுளிடம் எப்படி இருக்கிறார்கள், பிள்ளைகளிடம் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சிறிய சொல் கூட தாங்க முடியாத பெண்களாக இருக்கிறார்கள். டென்ஷனுள் நிறைந்த இந்த உலகத்தில் பெண்கள் தாழ்மையா கீழ்ப்படுதல் உள்ள பெண்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த மரியாள் ஒரு சாட்சியாக இருக்கிறாள். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்த்த ஐந்து பெண்களும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வாழ்ந்தவர்கள். சாராள் நமக்கு நல்ல நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறாள். ரெபேக்கா பாசத்தையும் மற்றவர்களுக்கு உதவும் குணத்தையும் காட்டுகிறாள். தெபோரா நியாயத்துக்காக போராடும் தைரியத்தை கற்றுத்தருகிறாள். சிப்போரா குடும்பத்தை காப்பாற்றும் புத்திசாலித்தனத்தை காட்டுகிறாள். மரியாள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நற்குணத்தை தந்தார். பெண்கள் என்பவர்கள் வெறும் சமையல் அறையோடு முடித்து விடுபவர்கள் அல்ல, அவர்கள் குடும்பத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான தூண்கள். இந்த ஐந்து பைபிள் பெண்கள் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு தைரியத்தோடு புத்திசாலித்தனத்தோடு நேர்மையாக வாழ முயற்சி செய்வோமா?
1: இதுவரை வேதாகமத்தில் பெண்கள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் செல்வம் பால் ஆண்ட்ரூ கனகராஜ் அவர்கள். இப்பொழுது சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறுகிறது.
2: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தூத்துக்குடியில மிக பிரபலமான கவரிங் நகைகளை பல இடங்களில் பல கிளைகளை கொண்டு நடத்தி வருகின்ற ஒரு பெண்மணி திருமதி ஈஸ்வரி மதன் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஈஸ்வரி அவர்களே.
3: வணக்கம்மா.
2: நீங்க படிச்சது, நீங்க எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்க, உங்களுக்கு எதுல எப்படி இதுல ஆர்வம் வந்தது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: நான் படிச்சதுமா, நாங்கள் வந்து கிராமம்தான், கிராமத்துல விவசாய பூமி தான். எங்கள் அப்பா வந்து நிறைய லேண்டு வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். ஆனால் அங்கே வந்து எங்கள் வீட்டிலையே கொஞ்சம் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, குடும்பமாக வேலை பார்ப்பாங்க. அதனால நம்ம அந்த பூமியிலிருந்து முதல் முதல்ல படிக்கணும் தூத்துக்குடிக்கு வந்தது நான் தான். பொண்ணா.
2: ஓ, நீங்க எந்த ஊர் உங்களுக்கு?
3: வாழவல்லான்.
2: அங்கிருந்து வந்த முதல் பெண்மணி உயர் படிப்புக்காக?
3: ஆமா, உயர் படிப்புக்காக. காலேஜ் தான் எனக்கு ரொம்ப கத்து கொடுத்தது. அங்குள்ள டீச்சர்ஸ், அங்குள்ள பிள்ளைங்க, அந்த எக்கனாமிக்ஸ் இன்னும் ஆழமா படிக்கும் போது அதுல உள்ள விஷயம்லாம் பார்க்கும் போது எனக்குள்ளே ஒரு ஈர்ப்பு.
2: இன்னைக்கு நீங்க இப்ப இவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழில் உரிமையாளரா நீங்க ஒரு வியாபாரத்தை நீங்க மேற்கொண்டுட்டு வர்றீங்க, உங்களுக்கு இது எது உந்துதலாக இருந்தது ஆரம்பத்துல?
3: உந்துதல்னு சொல்லும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆனது 1996. நாங்கள் இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்தது 1997.
2: கரெக்டாக நீங்கள் உங்களுடையும் உங்களுடைய கணவரையும் சேர்த்து சொல்கிறீங்களா?
3: அது ஆக்சுவலாகனா எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தான் பின்னடைவாக இருந்தது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஆட்களை வச்சு வேலை செஞ்சு அப்படி பழகிட்டு நம்ம எதுலேயும் போய் வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பெருசாக தயக்கம்னு சொல்ல முடியாது. அது ஆக்சுவலாக நம்மளோட எண்ணமே நம்ம 4 பேருக்கு வேலை செய்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான்.
2: சுயமாக அப்படிங்கிறதுல இருந்த ஆர்வம் தான் உங்களுக்கு இந்த தொழிலுக்கு இழுத்துட்டு வந்ததுன்னு சொல்கிறீங்க. சரி, இதை வந்து நீங்கள் புதுசாக நீங்களே தான் தொடங்கியிருக்கிறீங்க இல்லையா, நீங்களும் உங்களுடைய கணவரும். பொதுவாக வந்து வியாபாரம்னாலே அப்பா செஞ்சிட்ருப்பாரு, அவருடைய பிள்ளைகள் அந்த இதுக்கு அப்படி அந்த வழிக்கு வருவாங்க. உங்களுடைய கணவருக்கு இது அப்படிப்பட்ட ஒரு தொழிலா?
3: இல்ல, அப்படி கிடையாது. அவங்க வந்து லாயரா ஒர்க் பண்ணாங்க அப்போ. அதுக்கு பிறகு அவங்களுக்கும் அதுல இதை விட கொஞ்சம் இதை பிசினஸ் பண்ண கொஞ்சம் நிறைய பணம் பார்க்கலாம். அது
2: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா எல்லாருக்குமே பொருளாதார தேவைகள் தான் பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த பயணத்தை பத்தி நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா?
3: ஆமா, பயணம்னு சொன்னா முதல்ல முடிவெடுக்கிறது தான் பெரிய விஷயம். முடிவெடுத்த பிறகு பயணம் தொடங்கிரும். முடிவெடுக்கும் போதுதான் நம்ம ரொம்ப குழம்பி போய் இருப்போம். அதை செய்யவா, இதை செய்யவா, வேலைக்கு போகவா, இல்லைன்னா அவங்க வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணவா, இல்லைன்னா பிசினஸ்க்குள்ள வரவா அப்படின்னு அந்த இதை அனலைஸ் பண்ணணும். ரொம்ப நாளாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை பற்றி பேசி நமக்கு எந்த ட்ராக் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி அதை முடிவெடுத்த பிறகு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா முடிவெடுக்கிறது தான் கஷ்டம். நாங்களும் அப்படி தான் ஒரு

0: சூழ்நிலையில தான் இருந்தோம். நாங்கள் அடுத்தப்ப எங்களோட பயணத்தை எதை நோக்கி தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ வானொலி, இதே வானொலி நிலையம் தான் எங்களுக்கு வந்து. அப்போ வந்து இலங்கையில் போர் நடந்துட்டு இருந்தது. அப்போ அமைதி படைகள்லாம் இங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5 to 6 வந்து பாடல் போடுவாங்க. அதில் ஒரு கவரிங் கடையை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த கவரிங் கடையை பற்றி நம்ம அதை பற்றி கேட்டு கேட்டு தான் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அது மேலே ஒரு ஆர்வம் வந்தது. இதை கவரிங் கடையை பிரான்சைஸ் எடுத்து செஞ்சானே அப்படின்னு.
1: பரவாயில்லை, உங்களுடைய தொழில் முனைவருக்கு நம்முடைய வானொலியும் ஒரு பங்களிப்பு அளிச்சிருக்கு.
0: ஆமா,
1: சந்தோஷம்.
0: அதுதான் உண்மையினே உண்மையான காரணம் அதுதான். அப்புறம் போது அதுல கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கதான் செஞ்சுது. அது நாங்க வந்து அதை கல்யாணம் ஆகியே ஒரு 1.5 வருஷம் அப்படி காலகட்டத்தில் அதை எப்படி செய்ய முடியும் அவ்வளவு பணம் போட்டு அப்படிங்கும் போது கொஞ்சம் லோனு கொஞ்சம் நகை ஜுவல்ஸு அந்த மாதிரிலாம் செஞ்சு அப்புறமா பெரியவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதையும் வச்சுதான் நாங்கள் வந்து நாங்களா இது வந்து உருவாக்குன கடை தான். எல்லாருக்கும் ஒரு சின்ன வயசுல அதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும். பிசினஸ் செய்யறாங்கன்னா அப்பா செஞ்சாங்களா இல்லை வச்சு கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு ஆரம்பத்துல நீங்க குழம்பி தான் இருப்பாங்க. அந்த குழப்பம் எங்களுக்கும் இருக்கதான் செஞ்சது.
1: அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்க வெற்றிகரமாக பயணிச்சிருக்கிறீங்க. இப்ப வந்து நீங்க இந்த தொழில் தொடங்கினது எந்த வருஷம்?
0: 97.
1: உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப
0: ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப காலகட்டத்துலங்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து எங்களுக்கு வீட்டுக்கும் செலவுக்கும் பத்திர மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக தான் இருந்தது. பிஸ்னஸ்ங்கிறது வந்து அப்போ வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வச்ச இடங்கள் அந்த செலக்டிவான இடம் எல்லாமே கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் ரொம்ப மெயின்னு சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பித்தோம். அப்படிங்கும்போது அதுக்குரிய பெனிஃபிட் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. கஸ்டமர் வந்து இங்கே அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கே கொஞ்சம் காலம்
1: பிடிச்சிருக்கு.
0: ஆமாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அப்புறம் எங்களோட பொறுமை அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ்.
1: கண்டிப்பாக இப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குதே, நம்ம இவ்வளவு முதல் போட்டிருக்கோம், இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம், இந்த இவ்வளவு சிரமங்கள் வருது அப்படிங்கும் போது இந்த தொழிலை தொடர்ந்து நடத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி முடிவெடுத்தீங்க?
0: இல்லை, கம்மியாக வருமானம் வரும்போது எங்களுக்கு அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி யோசனை ஒரு காலத்திலயும் வரல. நடத்தணுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வரவே இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நியாயமான தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த சொசைட்டில வந்து நம்ம கொஞ்சம் நேர்மையான கொஞ்சம் நல்ல தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால அந்த தொழில் மெதுவா உங்களுக்கு முன்னேறினா கூட டெவலப் ஆகி நம்ம வந்தா கூட பரவாயில்ல, ஆனா செய்யலாம் அப்படின்னு ஒரு அந்த அந்த ஒரு நேர்மையான ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு நல்ல தொழில் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கால் எடுத்து வச்சு நாங்கள் போகிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது.
1: இந்த உங்களுடைய இந்த பயணத்தில் யார் யார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் யாரையாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: ஆமாம், இது முக்கியமாக நம்ம சொல்லணும்ல, எங்கள் வீட்டுக்காரங்க முழு சப்போர்ட்டு. அவங்க இல்லாமல் இந்த தொழில் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடையாது. நாங்கள் வந்து எங்களோட தொழிலை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் எல்லாரும் கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஒர்க், நம்ம ஒரு ஆள் ஒரு ஒர்க் பண்ணோம்னா இன்னொரு ஆள் இன்னொரு ஒர்க் பண்ணுவோம், அந்த மாதிரி சேர்ந்து.
1: அதாவது உங்கள் குடும்பத்தை உறுப்பினர்களே எல்லாத வேலைகளை பகிர்ந்துட்டு செஞ்சோன்னு சொல்கிறீங்க?
0: ஆமாம், குடும்பத்துட்டு உறுப்பினர்கள்னால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும். ஆனால் ஃபைனான்ஸுன்னு பார்க்கும்போது மாரல் சப்போர்ட்டு ஃபைனான்ஸுக்கும் போது எங்க அப்பா ரொம்ப பண்ணியிருப்பாங்க. மாரல் சப்போர்ட்டா செய்யுங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும்.
1: அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது பெரிய நம்ம தயங்கி நிக்கிற நேரத்துல சரி இவர் சொல்றாரு அப்ப அது நம்ம கண்டிப்பா நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அந்த ஒரு சில வார்த்தைகள் நமக்கு பெரிய மருந்தாக இருக்கும்.
0: அந்த காலகட்டத்தில் எல்லாரும் அப்பாவுக்கு கீழே தொழில் பார்த்ததுனால என்னமோ நாங்கள் தனியாக தொழில் பார்க்கும்போது எல்லாரும் கொஞ்சம் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது பரவாயில்ல இந்த வயசில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குற இடத்துல என்கரேஜ் பண்ணால் நமக்கு இன்னும் பூஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்ல சொல்ல பார்க்குற இடங்களில் சொல்ல சொல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தான்.
1: கண்டிப்பாக. கிட்டத்தட்ட இப்போ எத்தனை கிளைகள் உங்களுடைய தொழிலுக்கு இருக்கு?
0: எங்களுக்கு இப்போ 10 கிளைகள் இருக்குது.
1: 10 கிளைகள் எல்லாமே தூத்துக்குடியில் சுற்றுவட்டார்கள் இருக்கு.

0: ஆணும் ஒரு பொண்ணு இருக்கு.
1: என்ன பண்றாங்க
0: அவங்களும் இப்ப எங்க கூட இருக்கிறாங்க.
1: எங்க தொழிலுக்கு வந்தாச்சு.
0: தொழிலுக்கு வந்தாச்சு.
1: சூப்பர். பெண் குழந்தையும் இந்த
0: தொழில இருக்காங்க. ஆம்பளை பையனும்.
1: வெரி குட். குழந்தைங்க சின்ன வயசுல இருந்திருக்கும் போதே நீங்க இந்த தொழிலையும் ஈடுபடுத்திருப்பீங்க. ஒரு பெண்ணாக இந்த தொழில ஈடுபடுறதுனால உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்ததா?
0: சிரமம் இல்லாம இருக்காது. நம்ம ஒரு கான்பிடண்டா இருக்கணும். ஒரு நம்மளுக்கு குடும்பம்தான் முதல்ல அப்படிங்கும் போது குடும்பத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நம்ம பெர்ஃபெக்டா செஞ்சாதான் அந்த 9:30 மணிக்கு நம்ம ஃபங்க்ஷுவாலிட்டியா 9:30 மணிக்கு அந்த இடத்துக்கு போக முடியும். அப்பதான் நம்மளும் தொழிலை பார்க்க முடியும். வீட்டு வேலையோ அல்லது ஹஸ்பண்டை பாக்குறதோ குழந்தைகளை பாக்குறதுலயோ எதுலயோ ஒரு சின்னதா நம்ம தவறுனா கூட அது நமக்கு டிராபேக்கா தான் அமையும். பெண்கள் சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொன்னா வீட்டு வேலையை நல்லா செஞ்சுட்டு முடிச்சுட்டு அடுத்தப்ப பிசினஸ்க்குள்ள போனா நம்மள யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நம்ம எவ்வளவு சாதிக்கலாம்.
1: இது இன்னைக்கு உரிய இளைய தலைமுறையினருக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனையே நம்ம எடுத்துக்கிடலாம் இத. ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு இதை நீங்க படிக்காத இந்த வேலைக்கு போகாத அப்படின்னு யாரும் இப்ப அதிகமாக சொல்றது இல்ல. அவங்களுக்கு இப்ப நிறைய சுதந்திரம் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை முறையாக அவங்க பயன்படுத்துறாங்களா, பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தனக்குத்தானே நீங்க சொல்ற மாதிரியான இந்த கட்டுப்பாடுகள் இருக்கும் போது குடும்பமும் சிதையாது, அவர்களுடைய முன்னேற்றமும் இருக்கும். பெண்கள் ரெண்டையும் சமாளிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த சமாளிக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா. பெண்கள் வேலையுள்ள ஆட்கள், அவங்களுக்கு ஆடுகளம் இல்ல, அதனால அவங்க ஆடாம இருக்கிற எல்லாருமே வெளியே இருந்து பாக்குறவங்களாம் களத்துக்குள்ள இறங்கி பார்த்தா எல்லாரும் தானா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஒரு கையில குழந்தையும் ஒரு கையிலயும் பிசினஸையும் பிடிச்சிட்டு போக முடியாது? அதெல்லாம் அழகா பிடிச்சிட்டு போலாம். அது அவங்களுடைய நான் இன்னும் நான் ரொம்ப வேலியபுளான ஆள், நான் காமிச்சுக்கணும் சொசைட்டில, நிமிர்ந்து நிக்கணும், இனி ஒருத்தர் ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னா நீங்க அதை செஞ்சாகணும். குடும்பத்தை தவிர விட்டுட்டு பிசினஸ் பார்த்தாலும் நமக்கு குடும்பம் இருக்காது. குடும்பம் தான் முக்கியம்னு நம்ம பிசினஸ் வேண்டாம்னு நினைச்சிருந்தா நம்ம வீட்டுக்குள்ளதான்
1: இருக்கணும்.
0: நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சா இதுல சக்சஸ்ஃபுல் ஆக
1: பண்ணலாம். இப்ப உங்களுடைய இந்த பயணத்துல உங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா
0: கண்டிப்பா.
1: இப்ப உங்களுடைய இந்த பிசினஸ் ஐடியா, நீங்க வந்து ஒரு வானொலியில ஒரு விளம்பரம் வந்தது, அந்த விளம்பரத்தை கேட்டு அதை நம்ம ஏஜென்சி எடுக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல கடை தொடங்கினதாக நீங்க சொன்னீங்க. ஒரு கடை போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் எதெல்லாம் நம்ம முதல்ல யோசனையில கொள்ளணும் அப்படின்னு நீங்க நேயர்களுக்கு எதை சொல்லுவீங்க?
0: ஃபஸ்ட்டு டேபிள் ஒர்க்கு தான். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் எப்பவும் ஒரு விவசாய பூமியில் இருந்தாலும் கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க, எழுதி எழுதி வச்சு பார்ப்பாங்க. எனக்கு அது அதை பார்த்து பழகினாலும் நான் ரெண்டாவது நம்ம படித்த ஸ்கூல்லையும் நெறிமுறைகள்னா இப்படி தான் இருக்கணும், தான் வேலையை தான் செய்யணும் அப்படி ஒரு கட்டுப்பாடுலாம் சொல்லி கொடுத்து வளர்ந்த காலகட்டம். ஸோ எனக்கு அந்த ரெண்டு பேரோட இது இருந்துகிட்டே தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்காரங்கள் ரொம்ப டேலண்ட். அவங்க எப்போவுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிதான் செய்யணும்னு அப்படி சொல்லுவாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, இடம் தேவையா, ஃபைனான்ஸ் எவ்வளவு தேவை இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும். நம்மகிட்ட எவ்வளவு ஃபைனான்ஸ் இருக்கு, லோன் எவ்வளவு போடலாம், நம்ம எந்த இடத்துலன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
1: சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்க கணவர் வந்து உங்ககிட்ட சரி சமமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடுவார் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா.
1: ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கறீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க அதை செயல்படுத்துறதுல வந்து ரெண்டு பேரும் முழு வேகத்துல அதை ஈடுபடவும் முடியும். இப்ப புதுவிதமான முயற்சிகளை நீங்க உங்களுடைய கடைகள்ல நீங்க புகுத்தி இருக்கிறீங்களா?
0: ஆமா, புதுமுதமான முயற்சி. எங்க முதல்ல இருந்தே நாங்கள் வந்து அந்த ஏஜென்சி எடுத்திருந்தோம் இல்லையா, அவங்க ஒரு தரமான குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு படித்த காலகட்டத்திலையுமே எக்கனாமிக்ஸில் வந்து வரும், எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது தரத்தில் அப்படின்னு.
1: நீங்கள் எக்கனாமிக்ஸ் படித்தது உங்களுக்கு மனசில் ஆழ இருந்திருக்கு.
0: ஆமாம். அதே மாதிரி இன்னொன்று, மக்களுக்கு ரொம்ப அப்பர் ஸ்டாண்டர்ட்ல உள்ள பீப்புள் வந்து கம்மியா இருப்பாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய இருப்பாங்க இல்லையா? அதனால எங்களோட டார்கெட் மிடில் கிளாஸ் பீப்புளை நோக்கி இருந்து.
1: பொதுவா கவரிங் நகைகளை வந்து போடுறவங்க அப்படின்னாலே தங்கம் போட முடியாதவங்க தான் கவரிங் போடுவாங்கங்கிற காலகட்டத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்குது இல்லையா?
0: இப்ப எப்படி இருந்ததுன்னா கவரிங் போட்டவங்க ஐயோ கவரிங் தான் போடுறாங்க காலகட்டமா தான்
1: இருந்தது. இன்னைக்கு வந்து தங்க நகைகளை உள்ள பூட்டி வச்சுட்டு அழகழகாக கவரிங் நகைகளை போடுவதுங்கிறது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு.
0: புதுமைன்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வர்றதை வச்சுதான் நம்ம செய்ய முடியும். நம்மகிட்ட புதுசான எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியும்.
1: அதாவது இன்னொரு இடத்துக்கு போகும்போது இருக்கக்கூடியதை இதை நம்மளுடைய கடையில நம்ம இதை அப்ளை பண்ணா என்ன அப்படின்னு அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு எந்த துறையாக இருந்தாலும் அது நமக்கு அது மேன்மை தரும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்க அதுல பங்களிப்பை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. ரொம்ப அருமை.
0: ஒவ்வொன்றும்
1: இப்ப நீங்க ஒரு கிளையாக

0: இந்த உங்களுடைய வியாபார நிறுவனத்தை வந்து 10 கிளைக்கு மேலாக நீங்கள் அதை விரிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதே துறையில் இருக்கக்கூடிய பிற நிறுவனங்களோட அந்த காம்படிட்டிவ்னஸ் அதை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க, அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க?
1: எல்லாரும் காம்படிட்டர்ஸ் பக்கத்தில் வந்துட்டா கொஞ்சம் பயப்படுவாங்க, சேல்ஸ் கம்மியாயிருமோன்னு. அங்கே எங்கள் ஹஸ்பண்டும் நானும் எங்களுக்கு சந்தோஷப்படுவோம், ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்த நோக்கி வந்துருவாங்க, அங்கங்கே போக தேவையில்லை, இங்கே நிறைய கடை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த நோக்கி வந்துருவாங்க. ஸோ அது நம்மளோட வளர்ச்சிக்கு தான் உறுதுணையாக இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யாமல் இருப்போம், பக்கத்தில் வர்றவங்க வந்து செஞ்சாங்கன்னா அதை அங்கே இருக்குது, நீங்கள் இதை ஏன் செய்யலை அப்படிங்கும் போது நமக்கு அதையும் சேர்த்து அடிஷனலாக செய்ய வேண்டிய கட்டாயத்தை
0: நடத்தும் போது தனிப்பட்ட முறையில் நீங்களும் உங்களுடைய கணவர் மட்டும் இருந்தா பத்தாது, உங்களுக்கு வந்து சக ஊழியர்கள் நிறைய பேர் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். இந்த ஊழியர்களுடைய நிர்வாக மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஒரு நம்பிக்கை வேணும், கடைகளை அவங்களை நம்பி விடுறதா அப்படி எப்படி நம்ம விட முடியும் அப்படின்னு நினைச்சாலே நம்மளால கடையை விரிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது?
1: ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு எப்படியும் கண்டிப்பாக நம்பிக்கையான ஊழியர்கள் தேவை ஒரு நிறுவனத்தில். நாங்கள் ஒரு கடையோ ரெண்டு கடையோ வச்சுருக்கும் போது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் தான் முக்கியமான ஊழியர், நம்பிக்கையான ஊழியர்.
0: அது சரி,
1: அதை பார்க்குறதுக்கு அவங்க வந்து வந்துட்டாலே அவங்க கொஞ்சம் மேலே வந்துடுவாங்க. அதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எங்கிட்ட வந்து கொஞ்சம் லேடிஸ் ஊழியர்கள் தான் இருந்தாங்க, அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் இருந்தாங்க.
0: அதிகமாக நீங்கள் பெண் ஊழியர்களை தான் நியமிச்சிருக்கிறீங்க?
1: ஆமாம், அப்படிதான் இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அவங்க பிரான்ச்சஸ் போட போட தான் எங்களுக்கு ஜென்ஸ் தேவைப்படும்.
0: இப்போ வியாபாரத்தில் ஈடுபடும் போது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, காலையில் 9:30 நம்முடைய பணியை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இந்த என்னுடைய தொழிலை கவனிப்பேன் அப்படிங்கிறீங்க. உங்களுடைய இந்த தனிப்பட்ட வாழ்க்கையையும் இந்த பிஸ்னஸ் லைஃபையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுனீங்க, எப்படி மேனேஜ் பண்ண முடியுது உங்களால்?
1: நான் ரெண்டையுமே தனித்தனியாக பார்க்கலம்மா, பிஸ்னஸை ஒரு குழந்தையாக பார்க்குறேன், அதனால எங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுது. எப்படின்னா நாங்கள் பேசுறது வேற யாரையும் பத்தி பேசுறது கிடையாது, எதையும் வெளி உலகத்தை பத்தியும் பேசிக்குவோம், அரசியல் சினிமா அந்த மாதிரி பேசிக்கிடுவோம், யாரும் பத்தி குறை பேசி அப்படி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். பேசுறதே வீட்டில் ஃபுல்லா பிஸ்னஸை பத்தியே பேசி பேசி எங்க பிள்ளைங்க எல்லாருமே எங்களுக்கு இதே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், இது கூட வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மெயின் காரணம்.
0: இப்போ புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைய பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன ஆலோசனை தருவீங்க?
1: முதல்ல நம்ம லேடிஸ் அப்படிங்கிற மனப்பான்மையை விட்டுருணும், விட்டுட்டு நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்டாக போகக்கூடாது. அதை ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும், நம்ம இதைத்தான் அவங்கள பார்த்து செய்யணும் இவங்கள பார்த்து செய்யணும்னு எதையும் பார்த்து செய்யாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளிக் ஆகணும். அந்த நான் வந்து வானொலியில் ஒரு பாட்டு தான் கேட்டேன், எங்கள் வீட்டில் அவங்க பாட்டு தான் கேட்டோம், நாங்கள் ஒரு கடை வரைச்சு இன்னைக்கு நிறைய கடைகள் ஆக்கிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கும் எதுலையாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பாருங்க. ஆனால் பார்த்த உடனே எடுத்தோடனே செய்யணும்னு நினைக்காதீங்க, அதை பத்தி நிறைய பேசுங்க. 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், பத்தி பேசுங்க. உங்களுக்கு வீட்டில் முழு சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க, சப்போர்ட் இல்லைன்னா பயப்படாதீங்க, சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே
0: இருக்கு,
1: கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அப்படிங்கும் போது கொஞ்சம் குழம்பலாம், பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குழம்பலாம், ஆரம்பிச்ச பிறகு தெளிவா ஓட ஆரம்பிச்சிடணும், அதை நோக்கி வர ஆரம்பிச்சிடணும். எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய சேல்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது, எங்களுக்கு வருமானம் கம்மியாக தான் இருந்தது, ஆனாலும் நாங்கள் மாதம் வந்து ஒரு குடும்பம் நடத்த இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம். அடுத்த காலகட்டத்தில் நம்மளோட லோன் அடைக்கிறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கடுத்த காலகட்டத்தில் ஒரு டார்கெட் வச்சு அதை அச்சீவ் பண்ணணும்னு கிளைகள் ஆரம்பித்தா தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படி தோணிச்சு, அப்போ கிளைகள் ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா போகலாம்.
0: இலக்கை நிர்ணயிக்கணும் முதல்ல, அது ரொம்ப சரியான ஒரு இது. சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறவங்களுக்கு என்ன தகுதிகள் அடிப்படையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க?
1: டைம் கீப் அப் பண்ணணும், நம்மளோட ஃபைனான்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபைனான்ஸில் நீங்கள் வந்து போகக்கூடாது,
0: அதாவது சொந்த முதலீடு கொஞ்சம் இருக்கணும், அந்த அளவில் தான் தொடங்கணும்னு சொல்கிறீங்க.
1: நம்ம ஒரு 60-70% சொந்த முதலீடு இருக்கணும். ஃபர்ஸ்டில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் அந்த இதை செய்ய முடியும். அப்படின்னா அந்த ஹெல்ப்பை தாராளமாக கேட்டு செய்யணும், நம்மளே ஃபுல்லாக கடன் வாங்கி செய்யக்கூடாது, வருமானமே கடனுக்கு போயிடும், அப்புறம் நம்மளுக்கு சோர்வு வந்துடும். அதுல வந்து ஆக்கப்பூர்வமா ஏதாவது கிடைச்சாதான் நமக்கும் ஒரு என்கரேஜ்,
0: உற்சாகம் இருக்கும், தொடர்ந்து விரிப்பதற்கும் தொடர்ந்து ஓடுவதற்கும்.

0: உந்துதலாக அது அமையும். இப்போ இளம் தொழில் முனைவோருக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ ஆதரவுக்காக நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்கு. இப்படி புதுசாக வரக்கூடியவங்க எந்த விதமான மிஸ்டேக்ஸை அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் அறிவுறுத்துவீங்க?
1: முதல்ல தொழிலுக்குள்ளேன்னு வந்தாச்சுன்னா மொபைல் பார்க்கக்கூடாது. என்ன மொபைல் பார்த்தாங்கன்னா எல்லாரையும் உள்ள மொபைல் இழுத்துட்டு போய் அவங்களுக்கு அவங்களுடைய நாலேஜே டைம் வேஸ்ட் பண்ணி.
0: மேடம், இன்னைக்கு வியாபாரத்திற்கே இந்த மொபைல் உறுதுணையாக தானே இருக்குது.
1: அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, தொழில் பார்க்குற இடத்துல பார்க்காதீங்க. நீங்களும் முன்னோடியா இருந்தாதான் அவங்க இருக்கிற வேலை ஆட்கள் அதை பார்க்க மாட்டாங்க. நீங்க வேலையாளர்களை பார்க்க சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தானா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இல்லாத நேரம் அவங்க மொபைல் பார்ப்பாங்க.
0: கண்டிப்பாக ஒரு உதாரணமாக நம்ம வாழணும்.
1: முதல்ல நம்ம வந்து டெமோ இருக்கணும், அப்பதான் நம்மள பார்த்தவங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பார்க்கலாம், அதை வீட்டுல பாருங்க, நேரம் கிடைக்கிற நேரம் பாருங்க. கடையில வியாபாரம் நடக்கிற இடத்துல வச்சு பார்க்காதீங்க.
0: இப்ப எதிர்காலத்துல இப்ப பிசினஸ்ல இந்த மாதிரி பெண் தொழில் முனைவோர் இப்ப நிறைய பேர் வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எப்படி உங்களுக்கு தோணுது?
1: எனக்கு பெண் தொழில் முனைவோர் வந்து எப்படி வர்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே யாராவது அப்பா செஞ்சு வச்சிருந்தாங்க, வேற யாராவது செஞ்சு வச்சிருங்க, அதை ஃபாலோ பண்றதுக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. புதுசா செஞ்சு வராங்களாங்கிறது கம்மி தான் வர்றாங்க. எல்லாருமே வேலையை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காங்க, யாருமே
0: வேலை தருபவராக மாற
1: மாட்டேங்கிறாங்க.
0: அது உண்மைதான், கரெக்ட்.
1: நம்ம எவ்வளவு தொழில் பண்ணாலும் சக்சஸ் ஆகுறதுக்கு, எந்த தொழில் பண்ணாலும் சக்சஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நம்மளும் ஆண்களுக்கு ஈக்குவலா எதுவும் செய்யணும் செய்யலாம். ஆனா நம்மளோட மனசு எப்படின்னா எதையாவது பார்த்து டக்குன்னு பயந்துருவோம், பின்னோக்கி கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். ஆனா அப்படி இருக்க வேண்டாம். நீங்க ஒன்னு நினைங்க, நம்ம இந்த தொழில் நோக்கி போகணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட தொழில் இடத்துல போய் வேலைக்கு சேருங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸ் இல்லையா, வீட்டில் சப்போர்ட் இல்லையா, பிரச்சனையே இல்லை. அதை நோக்கி அந்த தொழில் நடத்துகிற இடத்துல போய் நீங்க வேலைக்கு சேருங்க. அதே தொழில் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்கலாம். அதில் வரல வருமானத்தை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு லோன் போடுங்க, அதுக்கு பிறகு செய்யுங்க. எடுத்த உடனே வரணும்னு நினைக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆனால் அந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் சேருங்க. நீங்களா செய்யுங்க, ஆனால் வீட்டில் சொல்லிட்டு செய்யுங்க, சொல்லாம செய்யாதீங்க.
0: அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
1: நன்றிமா. வணக்கம்.
2: இதுவரை சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் பங்கேற்றவர் கிரிஜா கண்ணன். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேரல் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது.

0: விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகளிடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்டக்கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு சில வேக்கண்டெல்லாம் ஃபில் பண்ணுற வேலைகளையும் செஞ்சுட்ருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அவர் அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்றதுக்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அது அந்த பணியை துவக்கிருக்கோம், கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில், தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர், இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், தனியார் பள்ளிக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033 வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக, அஇஅதிமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம் அஸ்தம்பட்டி, அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு, சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரிப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி, மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் இப்பொழுது 1:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். இனி விளம்பரம்.

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேயர்கள் கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மயிலரகாய் வருடிச் செல்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில், சாதனா சர்க்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரல்களில்.

காற்றலையில் கேசைத்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் குரலில் கேட்கலாம்.

காற்றலையில் கே இசைத்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் குரலில் கேட்கலாம்.

காற்றலையில் ஒழித்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் கேட்கலாம்.

சங்கீதமான இன்னிசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது மின்னலை திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ஹரிஷ் ராகவேந்திரன் குரலில்.

காற்றின் கீதமாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் கவிதா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் உன்னிகிருஷ்ணன் குரல்களில் கேட்கலாம்.

மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது பார்த்திபன் பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் குரலில்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசபுசன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம் பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வலம் வரம் இருப்பது முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 2:55 இருபது நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, சோலையாறு, சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ்

0: மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சென்னை வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்க கடற்பரப்பில், வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் சற்றே தென்மேற்கு நோக்கி நகர்ந்து நிலை கொண்டுள்ளது. 2 அல்லது 3 நாட்களில் இது மேலும் வலுவடையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை இங்கு பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் இப்பொழுது 3 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:27 மணிக்கு ஒலிபரப்பில் சந்திப்போம். வணக்கம்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை நேர ஒலிபரப்புகள் இனிதே துவங்குகிறது.

சிறப்பை தருகிற செல்வமே பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லவர்களது கொள்கையாகும். குறள் எண் 311, அதிகாரம் இன்னா செய்யாமை.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேரம் 5:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் அழகான இந்த மாலை வேளையில் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம்

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். ஆறு 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல் குரு திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜசேகரன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகுனியா கண்ணா அவர்களுடன் நேர்முகம். பகுதி 2 வேளாண்மை தகவல் வேளாண்மை பழமொழி சிந்தனை விடைபெறும் முன். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 நலமாய் வாழ. 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல்.

9:30 நாடகமலர், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். விடியலை நோக்கி நாடகம், எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள், நடிப்பு எஸ் முரளி, எஸ் சி ராஜா, அப்பசாமி, ஆர் மத்மராம், பரத்ராம், விவி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியம். படைப்பு சென்னை வானொலி. 10 மணிக்கு அகில பாரத நாட்டுப்புற இச மற்றும் மெல்லிசை அமல் அந்தோணி அவர்கள் வழங்கும் மெல்லிசையை தொடர்ந்து சுகுன்யா சக்கையார் கூத்து வழங்குபவர் மார்க்கி மது. பத்து முப்பதுக்கு ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேன லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் 2வது அரையிறுதி கிரிக்கெட் ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஆட்டநர் இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இனிவரும் நிகழ்ச்சினை நியூஸ் அண்ட் ஏர் செயலியில் கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?

0: என்னமா வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல அதுல போய் போடு.
1: ஏமா கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அளவை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒரு பட பாடலில் இன்று குரு திரைப்படத்திலிருந்து நாம் பாடல் கேட்க இருக்கிறோம். முதல் பாடலாக இதோ

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த

0: உற்பத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபா தேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா நகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்

நிகழ்த்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி கேட்கலாம் இன்னிசையான பாடல்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் எஸ்எஸ்சி கம்மேடு கிராஜுவல் லெவல் CPT 1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக TNPSC, TNUSRB மற்றும் எஸ்எஸ்சி, RRP போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டி தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் ஒய்ஃபை வசதியுடன் கணினி ஆய்வகம் உள்ளது. 10/6/2026 புதன்கிழமை முதல் தினசரி வகுப்புகள் நடைபெறும் என விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலக வளாகம் தெரிவித்துள்ளது. பதிவு செய்யும் முறை. இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள விருதுநகர் மாவட்ட தேர்வர்கள் கீழே உள்ள வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மின்னஞ்சல் வழியாக stu.study.circle.evnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விவரங்களை அனுப்பலாம். நேரடி பதிவு. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரடியாக சென்று தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். எனவே எஸ்எஸ்சி கம்பைன்ட் கிராஜுவல் லெவல் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையர் நல வாரியத்தின் நலத்திட்ட உதவிகள் பெற www.tncw.tngovernment.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கடந்த 2008 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. விபத்தில் ஈட்டிறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியதோ உதவி ஓய்வூதியம், நலத்திட்ட உதவிகள் பெற சிறுபான்மை இனத்தைச் சார்ந்தவர்கள் 18 முதல் 60 நிறைவு பெற்றிருக்க வேண்டும். அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணிபுரியும் குடும்பத்தில் ஒருவர், அமைப்பு சாரா தொழில், நிலமற்ற விவசாய கூலி, உடல் உழைப்பு தொழில் ஈடுபட்டுள்ள இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதியுள்ளவர்கள். நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. www.tncw.tn.government.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5 மாடியில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலரை சந்தித்து தொடர்பு கொண்டு தகவலை கேட்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள். மீண்டும் தொடர்கிறது மதுரத்தன்றல். மதுரத்தன்றலில் முதல் பாடலாக கேட்கலாம்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால்

0: நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.

0: இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மறைமினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடன் உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுய உதவி குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 1,20,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிட சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை தூய்மைப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழனி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் கோதைமங்கலம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தவும், பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க வலைகள் அமைக்கவும், கழிவு நீரை முறைப்படுத்தவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கவும் பணி நிறைவடைந்ததும் பொதுமக்களின் பங்களிப்புடன் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் மற்றும் சமூக நீதி விடுதிகளின் வசதிகள் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேடசந்தூர் ஈ சித்தூர் கிராமத்தில் சுமார் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதி கட்டடப் பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து கொண்டமநாயக்கம்பட்டி கள்ளர் பள்ளி விடுதியில் உணவின் தரத்தை நேரில் சாப்பிட்டு ஆய்வு செய்த அவர், சின்னாலப்பட்டியில் புதிய விடுதி கட்டணம் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி விடுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 41 மனுக்கள் பெறப்பட்ட இக்கூட்டத்தில் தகுதியான 6 பயனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள், புற்றுநோய் நிவாரண நிதி மற்றும் கண் கண்ணாடி மானியம் என மொத்தம் 53,800 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலையான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த 2025 ஆகஸ்ட் 1 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குடைய நிறுவனங்களில் புதிதாக இணையும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி கண்ணதாசன் தெரிவிக்கையில்,
1: பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம்ல 2 விதமான பலன்கள் கொடுக்குறாங்க, ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. நிறுவனத்திற்கும்

0: கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து பிஎஃப் மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய ஒரு மாதமான பிஎஃப் சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் அதே தொழிலாளி அந்த நிறுவனத்தில் குறைந்தது ஓராண்டு பணிபுரிய வேண்டும். முதல் 6 மாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய பிஎஃப் சம்பளத்தில் 50% தொகையும், 2வது 6 மாதம் முடியும் போது மீதமுள்ள 50% தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவருடைய சம்பளத்தில் இருந்து அதிகபட்சமாக 15,000 வரை அவர்களுக்கு கிடைக்கும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ். ராஜசேகரன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தகச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63.81 கோடி பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக

0: திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 நாள் கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 நாளாக உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ்

போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பணியாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் பயிர்களுக்கான நோய் மேலாண்மை குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தின் விரிவுரையாளர் எம் சாருமதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: பூஞ்சான் கொல்லிகள். பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு நோயை வராமல் தடுக்க முடியும், வந்த நோயை குறைக்கவும் முடியும். ஆனால் எல்லா பூஞ்சான் கொல்லியையும் குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் பயிரில் நச்சுத்தன்மை அதிகமாகிவிடும். அப்பொழுது நாம் விளைவிக்கின்ற பொருட்களும் நச்சுத்தன்மையோடு இருக்கும். குறிப்பாக தண்டு அழுகல் நோய்க்கு நாம் பூஞ்சான் கொல்லியாக பெவிஸ்டனை பயன்படுத்துவோம். அதே போல் வாடல் நோய்க்கு மேங்கோசெப் அண்ட் ஜினப் பயன்படுத்தலாம். இலைப்புள்ளி நோய்க்கு குளோரோதலனில் பயன்படுத்தலாம். நெல்லில் வரும் நெல் இலைக்கருகள் நோய்க்கு ஸ்ட்ரெப்டோமைசினை பயன்படுத்தலாம். பிசின் நோயில் இருந்தால் போடோ பேஸ்டை பயன்படுத்தலாம். திராட்சையில் வரும் அடிசாம்பல் நோய்க்கு போடோ மிக்சரை பயன்படுத்தலாம். இவ்வாறு ஒவ்வொரு நோய்க்கிரிகளுக்கும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான பூஞ்சான் கொல்லிகள் உள்ளது. எவ்வாறு பூஞ்சான் கொல்லிகள் உள்ளதோ அதே போல் உயிர்கொல்லி உரங்களும் உள்ளது. நம் மண்ணில் மில்லியல் கணக்கான நுண்ணுயிர்கள் வாழுகின்றன. அதில் தாவர நோயினை கட்டுப்படுத்தி அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நுண்ணுயிர்களை கண்டு அதனை பயன்படுத்த வேண்டும். நாம் அதிகமாக பயன்படுத்தும் உயிர்கொல்லி உரம் ட்ரைகோடர்மா, பேசிலஸ் அண்ட் சூடோமோனஸ். இந்த வகையான உயிர்கொல்லி உரங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸை ரிலீஸ் செய்து தாவர நோயினை கட்டுப்படுத்தும். இதில் ட்ரைகோடர்மா அதிகமாக விதை நேர்த்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. பேசிலஸ் மற்றும் சூடோமோனஸ் இலைவெளி தெளிப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. ட்ரைகோடர்மாவை பயன்படுத்தி விதை மற்றும் தண்டு நோயினை கட்டுப்படுத்தலாம். பேசிலஸ் மற்றும் சூடோமோனஸை பயன்படுத்தி இலைப்புள்ளி பல அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். இதை தவிர உயிரி உரங்களும் நோய் மேலாண்மைக்கு பயன்படுகிறது. நமக்கு தெரிந்த உயிரி உரங்கள் ரைசோபியம், அசட்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், அனபினா, வேம். இதையும் பயன்படுத்தி நோயினை கட்டுப்படுத்தலாம். இந்த வகையான உயிரி உரங்கள் நோயினை கட்டுப்படுத்துவதோடு அந்த தாவரத்தான வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. உயிரி உரங்களைப் போல கடற்பாசிகளும் நோயினை கட்டுப்படுத்த இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடற்பாசிகளில் மேக்ரோ ஆல்கே அதிகமாக நோய் மேலாண்மைக்கு பயன்படுகிறது. குறிப்பாக மேக்ரோ ஆல்களான படினா, சர்க்காசம், காலர்பா போன்ற கடற்பாசிகள் மிளகாய் பழ அழுகல் நோய், இலையுறை கருகல் நோய், பாம்பு படர் நோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் இந்த மேலாண்மையை ஒரு வேளாண் அலுவலர்களிடமோ, அப்படி இல்லை அப்படின்னா ஃபோனில் சில ஆப் மூலமோ இதோடைய டயக்னோஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வேளாண்மை அலுவலர்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் நியர்பை ஏரியாவில் நீங்கள் சில ஆப்ஸை பயன்படுத்தலாம். ஸோ அந்த என்னென்ன ஆப் அப்படின்னா பிளான்டிக்ஸ் அண்ட் பிளான்ட் கேர். இந்த ரெண்டு ஆப் மூலமாக உங்களுடைய டிசீஸோட மேனேஜ்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டு உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலே அதோடைய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், எவ்வளோ அளவான பூச்சிக்கொல்லி போடணும், எவ்வளோ அளவான பூஞ்சான் கொல்லி கொடுக்கணும், எவ்வளோ அளவு நீங்கள் உரங்கள் கொடுக்க வேண்டும், இதில் உயிர் உரங்கள் எவ்வளோ பயன்படுத்தலாம், எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம், எந்தெந்த செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற முழு விவரங்களும் அதில் வந்துடும். இது மாதிரி மேலாண்மை முறைகளை பயன்படுத்தி ஒரு தாவரத்தின் நோய்களை நீங்கள் கட்டுப்படுத்தலாம்.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை பயிர்களுக்கான நோய் மேலாண்மை குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தின் விரிவுரையாளர் எம் சாருமதி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மா சாகுபடியில் பூச்சிகள் பற்றிய மேலாண்மை குறித்து தேனி பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் சே சுகன்யா கண்ணா அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம்.
1: இப்போ மாமரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம், நிறைய பூச்சி வந்து இந்த மாமரத்தை தாக்குது அப்படின்றத தான் ரொம்ப பேர் விவசாயிகள் வந்து அதிக அளவில் கவலையாக சொல்கிறாங்க. இது என்னென்ன மாதிரியான பூச்சிகள்லாம் இந்த மாமரத்தை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது?
2: பூச்சிகளில் வந்து அது உணவுக்கூடிய முறைகளை பொறுத்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள், கடித்துண்ணும் பூச்சிகள் அப்படின்னு இரண்டு பிரிவுகளை நம்ம பிரிச்சுக்கலாம். சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள்னால இதில் வந்து வர இழப்புகள் அதிகம். கடித்து உண்ணும் பூச்சிகளை நம்ம வந்து சமப்படுத்தி பார்க்கும்போது சாறு உறிஞ்ச பூச்சிகளில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்துப்பூச்சி, மா தத்துப்பூச்சி. அது பேரே மா தத்துப்பூச்சி. அது இல்லாமல் பூவில் விழுகிற பெயின் வந்து காய்களையும் தாக்குறதுனால இந்த ரெண்டு பூச்சிகள்னால அதிக பொருளாதார சேதம் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுது. இதனால் மகசூல் இழப்பீடும் நிறைய வருது. அடுத்து முக்கியமானதில் கடித்து உண்ணும் பூச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் முக்கியமான பூச்சிகளாக இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பூச்சிகள் வந்து சேதம் வந்து கம்மியாக கொடுத்துட்ருந்த பூச்சிகள் கூட இப்போ வந்து அதிகமான சேதத்தை உண்டு பண்ணுற பூச்சிகளாக வருது. அதில் வந்து சில பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சீதோசனில் மாறுச்சு அப்படின்னா வந்து இப்போ காவடி புழு அப்படிங்கிற ஒரு பூச்சி வந்து போன வருடம் இந்த வருடத்தை விட போன வருடம் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் வந்து தென்பட்டதை நம்ம பார்க்குறோம்.
1: இப்போ இந்த பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது எந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது?
2: மாலை வந்து பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கிறது பூ வந்ததுக்கப்புறம் தாங்க. இப்போ இந்த தத்துப்பூச்சி சொன்னோம் இல்லைங்களா, இந்த தத்துப்பூச்சி பேர் மா தத்துப்பூச்சி தான். ஏன்னா இந்த மாலை மட்டும்தான் தாக்கும். ஸோ இந்த வேறு எந்த ஒரு பயிரையும் தாக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற இலை இருக்கிற பருவத்தில் பூக்கள்லாம் இல்லாத மா சீசன் இல்லாத பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை மட்டும்தான் சார்ந்திருக்கும். பூக்கள் வந்ததுக்கப்புறம் பூக்களை தாக்கும், அதுக்கப்புறம் காய்களையும் தாக்கும். இதே மாதிரி பூக்கள் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக அது வந்ததுக்கப்புறம் வரக்கூடியது அப்படின்னா இதுக்கு ஒரு போட்டியாக இருக்கிற ஒரு பூச்சி அப்படின்னு பார்த்தா பெண்கள். ஸோ பெண்கள் தாக்குதல் ஜாஸ்தி ஆகும்போது இந்த பூச்சி அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இலைகள் தண்டு பகுதிகளில் வந்து இருக்கிற சாறுகளை உண்ணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழம் வந்ததுக்கப்புறம் நமக்கு முக்கியமான பூச்சியாக இப்போ இருக்கிறது, நமக்கு எப்பயுமே மார்க்கெட்டுக்கு சந்தைப்படுத்தும் போது வர பூச்சிகளோட இதுதான் வந்து அதிகமான சேதத்தை உண்டு பண்ணுறதுனால இந்த தத்துப்பூச்சி பெயினால் காய்கள் பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பல ஈங்கிற ஒரு பூச்சி வந்து இப்போ அதிகமாக தென்படுது. இதுக்கு மாற்று உணவு பயிர் நிறைய இருக்குது. இது மட்டும் மாவு மட்டும் தாக்குறது இல்லைங்க, இது சப்போட்டா கொய்யா பழா இதெல்லாம் தாக்குறதுனால இந்த சீசன் வரும்போது எல்லாமே வந்து மாவை தாக்கி அந்த பழங்கள் அழுக வைக்கிறனாலையும் இதை சந்தப்படுத்த முடியாமல் விவசாயிகள் வந்து பெரும் இழப்பீடு வந்து அவங்களுக்கு ஏற்படுதுங்க.
1: இப்போ இந்த பூச்சி தாக்குதல் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு அவங்களோட விவசாய உற்பத்தி பாதிக்குது, எந்த அளவுக்கு அதோட தரமும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி மேலாண்மை பண்ணி விவசாயிகள் கொண்டு எடுத்துட்டு போகணும்?
2: சந்தைப்படுத்துறப்ப வந்து இருக்கிற பூச்சிகளுடைய தாக்குதல் தான் அவங்களுடைய மகசூலை வந்து குறைச்சி அவங்களுக்கு வந்து அதிக நஷ்டத்தை உண்டு பண்ணுது. அதில் முக்கியமான ரெண்டு மூணு பூச்சிகள் என்னன்னா தத்துப்பூச்சி, பேனு, அதுக்கப்புறம் பழகி. இந்த தத்துப்பூச்சியும் பேனும் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட எச்சத்துலேருந்து வர திரவம் இருக்கிறனால கருமையாக வந்து காய்கள் மாறனால நம்ம வந்து சந்தைப்படுத்த முடியாது. உங்களுக்கு வயல்லையே வந்து உங்களுக்கு சந்தைப்படுத்த முடியாமல் சேதத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பழகி, பழகியோடது வந்து நமக்கு நிறைய நம்ம வந்து ஏற்றுமதியும் பண்ணுறோம். ஏற்றுமதி பண்ணுறப்ப இந்த பழகியோட தாக்குதல் இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுடைய லோக்கலாக நம்மளுடைய சந்தைகள்லையும் சரி ஏற்றுமதி பண்ணுற இடத்துலையும் சரி இந்த

0: ஐயோட தாக்குதல் இருந்தால் அந்த தோப்புல இருந்து பழங்களை சேகரித்து விற்கிறது வந்து விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக தான் இருக்குங்க. இது இல்லாமல் ஏற்றுமதி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதோ ஒரு நாடுகளில் வந்து கண்டெடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ஏற்றுமதியில், அதாவது ஏற்றுமதி பண்ணக்கூடிய பழங்களில் இந்த பழையோட தாக்குதல் இருக்கிறப்போ நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இதில் வந்து சில ஒரு வண்டுகள் விழுவோம், அந்த வண்டெல்லாம் இப்போ நம்ம வந்து அதனால தான் ஏற்றுமதி பண்ணும்போது குவாரண்டைன் சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி பழகிகள் தாக்கப்பட்டது, வண்டுகள் தாக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் இங்கேயே வந்து நமக்கு வந்து நிராகரிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விவசாயிகளுக்கு இது வந்து பெரும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. ஸோ இந்த சந்தைப்படுத்துகிறப்ப வரக்கூடிய பழங்களில் பழங்களை தாக்கக்கூடிய மெயினாக இந்த பூச்சிகள், தத்தப்பூச்சி, பேனு, பழகி, இந்த மூணையும் கண்காணித்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து கையாள்றது ரொம்ப முக்கியம்.
1: காலநிலை மாற்றம் அப்படின்றது வந்து இப்போ எல்லா பக்கமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த பூச்சிகள் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் முக்கியமாக இந்த மாமரத்தில் இந்த காலநிலை மாற்றம், அதே சமயம் இந்த பூச்சி தாக்குதலால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு, இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா விவசாயிகள் என்ன செஞ்சால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்?
0: இந்த காலநிலை மாற்றத்தில் வந்து எந்தெந்த பூச்சிகள்லாம் இப்போ ஜாஸ்தியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இலைப்பேனோட தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம ரெகுலர் பெஸ்ட் நார்மலாக நம்ம பேசும்போதே வந்து இது முக்கியமான பூச்சின்னு சொல்லியாச்சு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியாகிறது, உங்களுக்கு மழை பெய்யறது, அந்த டைம் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஹெச் அப்படிங்கிற ஈரப்பதம் ஜாஸ்தியாகிறது, இந்த ஒரு மெயினாக இந்த மூணு வந்து காரணிகளை வச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் சில இடத்துல இது நமக்கு உகந்த டைம்லன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அதோடய ஃப்ரீக்வெண்டிட்டின்னு சொல்லுவோம், முட்டையிடும் தன்மை அதை வந்து ஜாஸ்திப்படுத்திக்குவோம், அதுதான் அந்த பூச்சிகளுடைய திறன். அந்த மாதிரி வந்து காவடி புழு அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தென்படுது. அதுவும் எப்படி தென்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோப்புக்குள்ளார முழுசாக கூட இருக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மரத்தை மட்டும் தாக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு 10 மரத்தை. இது வந்து சரி அடுத்த சீசன் இது வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் கண்காணிச்சிங்கன்னா அது வராது, ஏன்னா இது வந்து அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அதோடய எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணிட்டு சேதத்தையும் ஜாஸ்தி பண்ணுது. இந்த பூச்சி வந்து இப்போ கண்காணிக்க வேண்டிய ஒரு பூச்சி, அது வெறும் ஆங்கிலத்தில் ஸ்பொராடிக் பெஸ்ட்னு சொல்லுவோம், ஒரு பர்டிகுலர் சீசனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது கண்காணிக்கக்கூடிய பூச்சிகளாக நாங்கள் இப்போ வந்து வச்சுட்டு எல்லா இடத்துலையும் எந்த மாவட்டங்களெல்லாம் வந்து ஒரு பயிரிடுறாங்களோ அந்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இந்த பூச்சியை பற்றி எதில் சேதத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகளையும் கடிச்சு உண்ணும், அது மட்டும் இல்லாமல் பூக்கள் இருக்கு பார்த்தீங்க, பூக்களில் வந்து அந்த சின்ன சின்ன பூக்களையும் கடிச்சு உண்டு அந்த புழுக்கள் வந்து சேதத்தை உண்டு பண்ணுறனால பூக்கள் வந்து போயிடுச்சு அப்படின்னாவே மகசூல் வந்து உங்களுக்கு வெறும் காம்பு மட்டும்தான் இருக்கும் அந்த பூச்சிகள் கடிச்சா, அதனால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை வந்து உண்டு பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் பெஸ்ட்டாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த பூச்சிகளாக கண்காணிச்சிட்டு இருக்கும்போது ஒரு காவடி புழு அப்படின்னு சொல்லிட்டேன், ஸோ அது வந்து காவடி மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு தான் போகும். ஸோ விவசாயிகள் இதை வந்து பார்த்தா இதுக்கு வந்து உடனே வந்து நமக்கு பிடி, அதாவது அது பாக்டீரியா அங்கக வேளாண்மையில் வந்து உங்களுக்கு வந்து பாக்டீரியா சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து தெளிக்கலாம். இதில் பூச்சிக்கொல்லிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி வந்து 1 லிட்டருக்கு 2 கிராமு அல்லது இமாமெக்டின் பென்சவேட் அப்படின்னு இருக்குங்க, அந்த இமாமெக்டின் 1 லிட்டருக்கு வந்து 10 லிட்டருக்கு 5 கிராம் அல்லது ஸ்பைனோசாட் அப்படிங்கிற மருந்து 1 மில்லி 1 லிட்டருக்கு போட்டு தெளிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு காலநிலை மாற்றத்தினால வந்த சேதம்லாம் உண்டு பண்ணாது அப்படின்னு நினச்ச பூச்சி ஆனால் சேதத்தை உண்டு பண்ணக்கூடியது.
1: தத்துப்பூச்சி பற்றி சொல்லியிருந்தீங்க, அதே சமயம் பழ ஈ பற்றியும் சொல்லியிருந்தீங்க. அதை தவிர்த்து இப்போ மாமரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தண்டு துளைப்பான் இதோட தாக்குதலும் அதிக அளவில் இருக்குது. இப்போ இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்? மொதல் இது இந்த மாதிரி பூச்சிகள் வந்து தாக்குது அப்படின்றத வந்து விவசாயிகள் எந்த காலகட்டத்தில் பார்க்கணும்? ஏன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும். அப்போ அவங்க வந்து எந்த அறிகுறிகளை வச்சு ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை மேலாண்மை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்?
0: நீங்கள் கேட்ட மாதிரி அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் கண்காணிக்கிறது முக்கியம்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து பொறிகள் வச்சு கண்காணிக்கலாம், அந்த மாதிரி பொறிகள் வச்சு கண்காணிக்கலாம், அறிகுறிகளை வச்சும் விவசாயிகள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து முதல்ல தத்துப்பூச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இது இலைகளில் வந்து பூ இல்லாத நேரங்களில் இலைகளுக்கு கீழே இருந்து உங்களுக்கு சாரை உறிஞ்சும். ஸோ இலைகள் வந்து உங்களுக்கு காஞ்சி போகும். இதோட தாக்குதல் அந்த தோப்புக்குள்ளே இருக்குங்கிறத வந்து நீங்கள் எப்படி கண்காணிக்கலாம் அப்படின்னா அதோட சவுண்டை வச்சே கண்காணிக்கலாம். தத்தி தத்தி போகும், உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தோப்புக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு அந்த டப் டப் அப்படிங்கிற அந்த தாவி குளிக்கிற அந்த சத்தம் இருக்குது அப்படின்னா அது ஒரு நூற்று கணக்காக வந்து அந்த இலைகள்

0: இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அது வந்து இலைகளில் வந்து இல்லாத பட்சத்தில் நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா தண்டில் இருக்கிற அந்த கிராக்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, அந்த விடாக்குள்ளையெல்லாம் வந்து உள்ளார போய் இருக்கும். இது வந்து இலைகள் காய்கிறது உங்களுக்கு பூ இல்லாத பருவத்தில். பூ வந்ததுக்கப்புறம் பூக்களில் சாரை உறிஞ்சு குடிக்கிறதுனால பூவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூக்கள் உதிர்ந்து வெறும் நடு ஒரு காம்பு மட்டும் உங்களுக்கு வந்து தென்படும். இதே தான் வந்து உங்களுக்கு இலை பேன்களுக்கும், உங்களுக்கு அந்த இலைப்பேன்கள்ங்கிறது வந்து சின்னதாக இருக்கும், அதுவும் வந்து சிறு சிறு பூக்கள், அது வந்து இலைகளை தாக்காமல் பூக்களை வந்து அதிகமாக தாக்கும். ஸோ பூக்களில் உங்களுக்கு வந்து உதிர்ந்து போயிடும். அடுத்து காய்களுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தத்துப்பூச்சியோட தாக்குதல் இருக்கும்போது காய்களில் உங்களுக்கு வந்து அந்த கருமை நிறம் வந்து தென்படும். இலைப்பேன் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே பூப்பேனாக இருந்து அது வந்து அடுத்து காய்ப்பேனாக மாறும். காயில் வந்து இதோட தாக்குதல் இருக்கும்போது காய்களில் உங்களுக்கு கீரல் போன்ற அறிகுறிகள் வந்து தென்படும். இதனாலேயும் உங்களுக்கு வந்து கருப்பாகும். ஸோ கீரல் இருந்து கீரல் அதிகமாக அதிகமாக அந்த காய் வந்து பெருத்துட்டே போகும்போது உண்ட பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கடினமாக தென்படும். சொரிக்காயின்னு கூட சொல்லுவாங்க விவசாயிகள், அந்த இடம் பூரா வந்து உங்களுக்கு கடினமாக தென்பட்டு சொரிக்காய்களாக சின்ன சின்ன விடாக்கள் விடும். அந்த காய் வந்து பழுத்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அழுகி தான் போகும். இது வந்து பேனுக்குரியது. அடுத்து பழ ஈக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழ ஈக்கள் வந்து உங்களுக்கு உள்ள முட்டையிட்டு அதுக்கப்புறம் புழு வந்து வெளியில் வந்து தான் நம்ம வந்து கூட்டுப்புழுவாகும்னு சொன்னோம். ஸோ இந்த பஞ்சஸ்ன்னு சொல்கிறீங்களா, துளையிட்ட இடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஒரு கீற்று போல் உங்களுக்கு வந்து பிசின் வந்து வடியும். அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த துளையிட்ட பகுதிகள் எல்லாமே வெடித்து உங்களுக்கு உள்ள அழுகின திரவங்கள் எல்லாமே வெளியில் வரும். கீழே நீங்கள் அழுகின பழங்கள் விழுந்திருக்கிறதே பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அதுதான் வயல்வெளி சுத்தங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ அது திரும்ப கூட்டுப்புழுவாகும். ஸோ இதை எடுத்து நம்ம சேகரித்து அழிக்கிறதுங்கிறது இந்த பழையக்கு முக்கியமான ஒரு மேலாண்மை. அடுத்து வந்து முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பா. தண்டு துளைப்பான் கூட அதுக்கு ஒரு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மாற்று உணவு பயிர் நிறையா இருக்குது. இதை மட்டும் தாக்குறதில்ல, சப்போட்டா பழா எல்லாத்தையுமே இப்போ தாக்குது. ஸோ உங்கள் எல்லா மரங்களும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது எல்லா மரத்துங்களையும் இந்த அறிகுறிகள் வந்து தென்படும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை மட்டும் உங்களுக்கு காயும், பெரிய மரமாக இருக்குது அப்படின்னா ஒரு கிளை காயுது அப்படின்னா அது நோயினால் இருக்கலாம், அல்லது வந்து கவாத்து வெட்டும்போது நீங்கள் ஏதாவது வந்து அதில் பராமரிப்பில் வந்து ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், பூச்சியினால் இருக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த காஞ்சி போன கிளையை நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா உள்ளார இந்த புழு இருக்குது, புழுனால தான் காஞ்சிருக்கு அப்படின்னா அந்த புழு துவாரம் போட்டு போன அந்த துளைகள் தென்படும். அதுக்குள்ளார அதோடய எச்சங்கள் தென்படும். எச்சங்கள் சில சில குருண மாதிரி வந்து உங்களுக்கு தென்படும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கம்பியை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் புழுக்களும் அல்லது அதோடய கூட்டுப்புழு கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். இதுதான் அப்போ வந்து உங்களுக்கு உள்ள எச்சங்களோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தண்டு துளைப்பானோட தாக்குதல். அந்த மரங்களில் வேற ஏதாவது ஒரு இடத்துல பெரிய தண்டுகளில் இது கிளைகளில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எங்கேயாவது வந்து இந்த துவாரங்கள் தண்டு துளைப்பானோட துளைகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்பியை வச்சு நீங்கள் வந்து நம்பி பார்த்தீங்கன்னா உழுக்குல புழுவோ வண்டுகளோ அல்ல கூட்டுப்புழுவோ இருக்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பெரிய மரமாக இருக்கும்போது ஒரு கிளைகள் காஞ்சி போகுது அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம வந்து வெட்டி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கார்போஃபியூரான் ஃபியூரடான் அப்படிங்கிற மருந்து குருண மருந்தை வச்சு நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் சும்மா மண் களிமண் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃபியூரடான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டவொடனே ஈரப்பதத்தை காற்றுல இருக்க ஈரப்பதத்தை எடுத்துட்டு கேஸாக வந்து உங்களுக்கு வந்து அதாவது வாயுவாக நச்சு வந்து வெளிப்படுத்தும். இப்போ உள்ளுக்குள்ளார புழு இருக்குது அல்ல வண்டு இருக்கலாம், நச்சு வாயு உள்ளே போகும்போது அதை சுவாசித்து அந்த புழு இறந்துடும். இதுதான் வந்து இதை கொல்லக்கூடிய முறை. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த அறிகுறிகள் வந்து சின்ன மரத்தில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கண்காணிக்கிற முக்கியம். இல்லாட்டி ஒரு 2-3 வருஷம் மரங்கள்லாம் வந்து கீழே தண்டு தொலைச்சிட்டு இந்த வண்டு முட்டையிட்டு அதோடய புழுக்கள் உண்ணும்போது மரமே காஞ்சி போயிடும். ஸோ ஒரு மரம் காஞ்சுது அப்படின்னா நீங்கள் அது நோயாக அல்லது வந்து வேறு ஏதாவது இடர்பாடுகள்னால அது காஞ்சி போச்சா இல்லை பூச்சியா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் அதுக்குரிய முறைகளை நம்ம கையாளணும். ஏன்னா நோயினா நமக்கு வேறு முறைகளை வந்து கையாளணும். இதுதான் வந்து இதோட அறிகுறிகள். ஒரு தாவு காஞ்சி போகும், அப்படி உடனே நம்ம விட்டுறக்கூடாதுங்க. இதை கண்காணித்து அதோட மேலாண்மையை நம்ம வந்து பின்பற்றணும்.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு தோட்டக்கலை கல்லூரியிலிருந்து வருகை புரிந்திருக்கீங்க, முக்கியமாக மாமர விவசாயிகள் எல்லாருமே இதை தான் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய ஆலோசனை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: முதல்ல உளவியல் முறைகளை கரெக்டாக வந்து நம்ம வந்து பின்பற்றணும். உளவியல் முறைன்னு நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன். இதில் வந்து நீர் மேலாண்மை, உங்களுக்கு வந்து கவாத்து வெட்டுறது, உர மேலாண்மை எல்லாமே இருக்குது. ஸோ கலை மேலாண்மை ஒன்று. வயல்வெளி சுத்தம் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அது கலைகள் மட்டும் இல்லை, நம்ம அழுகின பழங்களை கூட நம்ம சேகரித்து அழிச்சிடணும்.

0: அழிச்சிருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எடுத்து நீங்கள் அப்படியே வயலில் ஒரு இடத்துல போட்டு வச்சிங்கனாலும் திரும்ப அந்த பழையோட உற்பத்தியும் நம்ம வயலுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அழிச்சிடணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த எல்லா பூச்சிகளையும் வந்து பொறிகளை வச்சு கண்காணிக்கணும். வயலில் அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு அறிகுறிகளையும் பார்க்கணும். அதாவது பொறிகளை வச்சு கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதாவது கிளைகள் காஞ்சிருக்கா, இந்த காஞ்சது எதுக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு விவசாயிகளும் நம்மளுடைய தோப்பில் வந்து கண்காணிக்கிறது, இந்த பூச்சிகளை கண்காணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்காணிச்சிட்டோம் அப்படின்னாவே சேதம் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம வந்து உயிரியல் முறைகளை பயன்படுத்தணும். உடனே நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டாம். உயிர் முறைகளை வந்து பின்பற்றி அதை வந்து மேலாண்மை தான் பண்ணுறோம். இதை கட்டுப்பாடுங்கிறத விட மேலாண்மை பண்ணி பொருளாதார சேத நிலைக்கு கீழேயே இந்த பூச்சிகளை வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த உயிர்கொல்லிகளும் வந்து உங்களுக்கு வயலில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வர வர அதுவே வந்து உங்களுடைய வயலில் இருக்கிற பூச்சிகளை மேலாண்மை பண்ணிடும். அடுத்து வந்து இந்த இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலங்கிற சூழ்நிலையில் நம்ம ஏதோ தவறு பண்ணி பொருளாதார சேத நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த பூச்சிக்கொல்லிகளை அடிக்கணும். திரும்ப விவசாயிகளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பூச்சிக்கொல்லிகள் அடிக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் நீங்கள் தெளிக்கணும். இணக்கம் உள்ள பூச்சிக்கொல்லிகளையும் பூஞ்சான கொல்லிகளையும் மட்டும்தான் நீங்கள் வந்து கலந்தடிக்கணுமே தவிர எல்லாத்தையும் அடிக்கும் போது அதோடைய லாபத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது பூச்சிக்கொல்லிகளுக்கு வந்து ஏதுவாக போயிடும்.
1: அதாவது மாமரம் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன மாதிரியான பூச்சிகள் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி தாக்கும் பொழுது என்னென்ன மேலாண்மை செய்யணும், விவசாயிகள் என்னென்ன நடவடிக்கைகளை அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு லாபகரமாக இதை கொண்டு போக முடியும் அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப அழகாக எங்களுக்காக இன்றைக்கி நிலையத்துக்கு வருகை புரிந்து இவ்வளோ அழகாக இந்த தகவல்களை எங்களுக்காக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றிங்க மேடம்.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை மா சாகுபடியில் பூச்சிகள் பற்றிய மேலாண்மை குறித்து தேனி பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் சே சுகன்யா கண்ணா அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி.

0: இனி தொடர்வது வேளாண் தகவல்கள்.
1: கால்நடை வளர்ப்பில் வேளாண் காடுகள். கால்நடை வளர்ப்பிலும் உற்பத்தி பெருக்கத்திலும் பசுந்தீவனம் முக்கிய இடம் பெறுகிறது. ஆனால் மேய்ச்சல் தரைகளின் பரப்பளவும் தரமும் மக்கள் தொகை பெருக்கத்தால் குறைந்து வருகிறது. பசுந்தீவன தட்டுப்பாட்டால் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அவற்றின் உற்பத்தியும் குறைகின்றது. பசுந்தீவன பற்றாக்குறையை போக்க வீரிய ஒட்டு தீவன பொருட்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் குறைந்த பரப்பு தண்ணீர் பற்றாக்குறையால் இவற்றை விளைவிக்க விவசாயிகள் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்த சூழ்நிலைகளில் கால்நடை வளர்ப்போருக்கு உதவுவது வேளாண் காடுகளே. பசுந்தீவன சாகுபடிக்காக நிலத்தை ஒதுக்காமல் வேளாண்மையுடன் சேர்த்து பசுந்தீவனம் தயாரிக்கலாம். மர இலைகளும் பசுந்தீவனமே. பசுந்தீவன மரங்களையும் தீவன பொருட்களையும் வேளாண் பயிர்களுடன் இணைக்கும் ஒரு தொழில்நுட்பமே வேளாண் காடுகள். உணவு பயிர்களுடன் மரங்கள், புல் மற்றும் இதர கால்நடை தீவன வகைகளை இணைத்து பயிர் செய்யலாம். இந்த முறையில் தீவன மரங்களை பயிர் செய்து தீவன பற்றாக்குறையை சமாளிக்கலாம். கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் தழை தீவனங்களை அறுவடை செய்து கொட்டிலேயே கொடுக்கலாம். சாணத்தை கொட்டிலிருந்து சேகரித்து பயிருக்கு எருவாக அளித்தால் மண் வளம் குறையாது, ரசாயன உரமும் குறையும். நஞ்சை நிலத்தில் வேளாண் மரக்காடுகள். இது நீர்வசதி இருக்கக்கூடிய இடங்களில் NP21 கோ4 பொருட்களுடன் அகத்தி, கிளிசிரிடியா, சூபாபுல், மரத்துவரை ஆகிய மரங்களையும் நடலாம். 13 செண்டு நஞ்சை நிலத்தில் வீரிய ஒட்டு பொருட்களுடன் 1x1 மீட்டர் இடைவெளியில் 550 தீவன மரங்களை நட்டால் நாள் 1x20-25 கிலோ பசும்புல்லும் 12-14 கிலோ மர இலையையும் பெறலாம். தினமும் 8 லிட்டர் பால் கொடுக்கும் பசுவிற்கு இது சரியாக இருக்கும். அடுத்ததாக தென்னையில் ஊடுபயிராக தீவனம் செய்யலாம். அதாவது வளர்ந்த தென்னையின் வேர் பக்கவாட்டில் 2 மீட்டர் வரையும் கீழ் நோக்கி 1 மீட்டர் வரையும் செல்கின்றன. எனவே இரு தென்னை மரங்களுக்கு இடையே ஏறத்தாழ 4 மீட்டர் நிலப்பரப்பு வீணாக்கப்படுகிறது. அந்த பகுதியில் NP21 கினியாப்புல், கோ4 பொருட்களையும் டெஸ்மோடியம், கலப்பகோனியம், காராமணி, சிரட்ரோ பயிர் வகை தீவனங்களையும் பயிர் செய்யலாம். தென்னந்தோப்பை சுற்றிலும் சூபாபுல் மற்றும் கிளிசிரிடியா குறு மரங்களை நெருக்கமாக 2-3 வரிசையில் நட்டு உயிர் வேலியாகவும் பசும் தீவன உற்பத்திக்கும் பயன்படுத்தலாம். 6-7 ஆண்டுகள் வளர்ந்த குட்டை வகை மாந்தோப்பில் மர வரிசைக்கிடையே உள்ள 2 மீட்டர் இடைவெளியில் தீவன மரங்களை வளர்க்கலாம். தோப்பை சுற்றியுள்ள நீளத்திற்கு கிளசிரிடியா மரங்களை நெருக்கமாக வளர்ப்பதன் மூலம் ஆண்டுக்கு 6 டன் மர இலைகளை அறுவடை செய்யலாம். மானாவாரியில் வளரக்கூடிய கொழுக்கட்டை புல் மற்றும் முயல் மசால் தீவனத்தை மாற்றி மாற்றி மாமர வரிசைக்கிடையில் பயிர் செய்வதால் ஆண்டுக்கு 7.5 டன் மகசூல் கிடைக்கும். 3 அடுக்கு தீவன முறை. இந்த முறையில் மானாவாரியில் 65% நிலப்பரப்பை வேளாண் பயிர்களுக்கும் மீத பரப்பை மரங்கள் அடங்கிய மேய்ச்சல் தரையாகவும் மாற்ற வேண்டும். 1 அடுக்காக மானாவாரியில் வளரும் பசும்புல் வகைகளையும், 2ஆம் அடுக்கில் குறுந்தீவன மரங்களையும், 3ஆம் அடுக்கில் பெருந்தீவன மரங்களையும் வளர்த்து மர இலைகள், புல் மற்றும் வேளாண் பயிர்களின் கழிவுகளை சேர்த்து மாடுகளுக்கு தீவனமாக தரலாம். பாதை ஓர தீவன மர வளர்ப்பு. இதில் கிராமத்தில் 350 மீட்டர் நீளமுள்ள பாதை இருந்தால் இருபுறமும் மர ஊடு பயிர் முறையில் சூபாபுல் மர வரிசைகளை மிக நெருக்கமாக பயிர் செய்யலாம். இந்த வகையில் கால்நடை வளர்ப்பில் வேளாண் காடுகளை செழிப்படைய செய்யலாம்.

அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. எறும்பு ஏரில் பெரும் புயல், எறும்பு ஏரில் பெரும் புயல். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடை பெறும் முன், மண் பரிசோதனை செய்து உரமிட்டால் செலவும் குறையும், விளைச்சலும் பெருகும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனி தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனி தகாச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 இலிருந்து 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர்

சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாடல் கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால்
0: என்ன ஐயா? NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

தீர்வி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் நாள் ஒழுக்கம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள்.
1: ஒரு நாள் காலையில படுக்கையிலிருந்து நாம எழும்புறதிலிருந்து இரவு மறுபடியும் படுக்கைக்கு போறது வரை பின்பற்ற வேண்டிய ஆரோக்கியமான நெறிமுறைகள், அதைத்தான் சித்தர்கள் நாள் ஒழுக்கம்ன்ற தலைப்பின் கீழே சொல்லியிருக்கிறாங்க. இதை பின்பற்றுவதன் மூலமாக நாம் நீண்ட ஆயுளையும் நோயில்லா வாழ்வையும் பெறலாம் அப்படின்றது சித்தர் வாக்கு. முதல்ல இந்த துயில் எழுதல், படுக்கையிலிருந்து எழுதல், இதை பற்றி பார்ப்போம். காலை எழும் நேரம் சித்தர்கள் உடைய வாக்கின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகாலை 4:30 ஆறு மணி இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை தான் துயில் எழக்கூடிய நேரமா சித்தர்கள் வகுத்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துல உடலினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இவங்க இந்த நேரத்தை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சூட்சுமமாக நம்ம மனம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுவா அவங்க சொல்றாங்க. சித்தர்களுடைய வாழ்க்கை லட்சியம் மெய்ஞானம் அடைவதுதான். அந்த வகையில நம்ம மனதை தூய்மைப்படுத்தி மனதை பக்குவப்படுத்தி வைக்கிறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மனதை தயார்படுத்துவதற்கு, நம்ம கையாளுவதற்கு ஒரு அமைதியான ஆள் அறவம் இல்லாத ஒரு நேரம் தேவைப்படுது. சித்தர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துல துயில் எழுந்தோம் அப்படின்னா அன்றைய நாளை முழுக்கவே ஒரு தியான தன்மையில வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காலையில ஒரு பாடல் கேட்டோம் அப்படின்னா நாள் முழுக்கவே அந்த பாடல் நம்ம மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுபோல அந்த காலை நேரத்துல மனதுல நம்ம சில நல்ல விஷயங்களை பதிய வச்சுக்கிட்டோம், தியான தன்மையில இருந்தோம் அப்படின்னா நாள் முழுக்கவே அந்த தியானத்தன்மை தொடரும்ன்றது சூட்சுமமா இவங்க சொல்லக்கூடிய விஷயம். துயில் எழுந்தாச்சு. அடுத்ததா காலை கடன், இதை பத்தி பார்க்கலாம். அது பேரே கடன் வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்றாரு கம்பர். அதாவது கடன் வாங்கினவங்க எப்படா அதை திருப்பி அடைக்கணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியோட இருப்பாங்க இல்லையா, படா கொடுத்து நம்ம மன நிம்மதி அடைவோன்ற அந்த மனநிலையோட இருப்பாங்க இல்லையா. அதுபோல அந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்ற அந்த மனநிலையோட இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இதை உடனே வெளியேற்றிடணும், எப்படா வெளியேற்றி இதுலேருந்து விடுபடலான்ற ஒரு மனநிலையோட இருக்கிறனால தான் காலை கடன் அப்படின்னு இதை வந்து இதுக்கு பேரே அப்படி வச்சிருக்கிறாங்க. இதை வேகங்கள் தலைப்பில் சொல்றாங்க. ஏன் அது வேகங்கள்னு சொல்றாங்க அப்படின்னா, வெளியேறக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாம் ரொம்ப வேகமாக வெளியேறும். குறிப்பாக தும்மல், இருமல், கொட்டாவி இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமா, தும்மல்லாம் ரொம்ப வேகமா தான் வெளியேறும். சோ அந்த அடிப்படையில இத வேகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா 14 வேகங்கள் சொல்றாங்க. நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை 14 வேக பெயர்கள் பகர்ந்திட அவற்றை கேளாய். விதித்திடும் வாதம் தும்மல், மேவு நீர் மலம் கொட்டாவி, கதித்திடும் பசி நீர் வேட்கை, காசமோடு இழைப்பு நித்திரை, மதித்திடும் வாந்தி கண்ணீர், வளர் சுக்லன் சுவாசமாமே. இப்படி சொல்றாங்க. அதுல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாதம்ன்றது அபான வாயு, காற்று, கீழ்வாயுன்னு சொல்றோம் இல்லையா, தும்மல் நீர், சிறுநீர், அடுத்து மலம், கொட்டாவி, பசி, தாகம், இருமல், இழைப்பு, தூக்கம், வாந்தி, கண்ணீர், சுக்லம், இதெல்லாத்தையும் வந்து இவங்க சில நேரங்களில் கழிவுகளாகவும் சொல்றாங்க, வேகங்களாகவும் சொல்றாங்க. கழிவுகளை அடக்கும் பொழுது வாதத்தை அதிகப்படுத்தி சில நோய் நிலை நம்ம உடம்புல உற்பத்தி பண்றது. நம்ம உடம்புல வாதத்தினுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கழிவுகளை வெளியேற்றுறது தான். வாதம்ன்றது வாயு தான், வாயு தான் நம்ம உடம்புல இருந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளுது. மலம் நீர் இதை அடக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை வெளியேற்ற வேண்டிய தேவை உடம்பு அதிகமாகறனால வாயுவை அதிகப்படுத்தும். அப்படி உற்பத்தி ஆகிற வாயு உடம்புடைய மற்ற உறுப்புகளில் போய் அந்த உறுப்புகளை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இதான் அடிப்படையாக நம்ம மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி குறிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் அந்த மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணம். மலச்சிக்கல் இல்லாத உணவு முறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை சரி பண்ணிக்கணும். உணவில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர் உணவுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன அரிசி கோதுமை இதுதான் நம்மளுடைய வழக்கமான உணவு முறை. ரெண்டுமே மாவு பொருட்கள், மாவு பொருட்கள் குடல்ல போய் ஒட்டிக்கிறோம். அதை இழுத்து கொண்டு வரணும் அப்படின்னா நார்ச்சத்து வேணும். நார்ச்சத்து எதுல இருக்குன்னா காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதில் தேவையான அளவு நார்ச்சத்துக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 30% அளவுக்கு நார்ச்சத்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மலச்சிக்கல் தொல்லையிலிருந்து நம்ம எளிதாக விடுபட முடியும். காலை கடனை முடிக்கிறதுக்கு முன்னாடி முத நாள் இரவு நம்ம உணவுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள்

இதை எடுத்துருக்கணும். இதையும் மீறி வருது அப்படின்ற பட்சத்தில் எளிதாக கிடைக்கக்கூடிய சித்த மருந்துகள் திரிபலாச்சூரணம் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக மலச்சிக்கலை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். வயதானவங்களுக்கு குடல் இயக்கம் குறையும் அப்படின்ற பட்சத்தில் இந்த செல்ஃப் எனிமா கேன்லாம் இருக்குது, இயற்கை வைத்தியத்தில் அதெல்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சுயமாகவே அந்த எனிமா கொடுத்துக்கிறது மூலமாக இந்த மலச்சிக்கலை வந்து எளிதாக விடுபட முடியும். அடுத்ததாக இந்த பல் துளக்குதல் பற்றி பார்க்கலாம். ஆளும் வேலும் பல்லு குறுதியது நம்ம பழக்கமான பழமொழி. வேலுக்கு பல் இருக்கும் அப்படின்றாங்க, அதுபோல் வேம்புக்கு பல் துளங்கும் அப்படின்றாங்க. பல் இருக்கும் பல் துளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேர்கள் பல்லினுடைய ஈறுகளை பலப்படுத்துறது தன்மை வேலுக்கு இருக்கு. வேம்பு வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் நமக்கு ஆக்ட் பண்ணுது. நம்ம பொதுவா இந்த பொருட்களை அவாய்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுகள் வந்து பல்ல பலப்படுத்தினாலும் பல்ல வந்து பளிச்சுன்னு வச்சிருக்காது, பல்லினுடைய அந்த மஞ்சள் தன்மையை வந்து நீக்காது அப்படின்றனால நம்ம இதை அவாய்ட் பண்றோம். சித்தர்கள் பற்கள் பளிச்சிட ஒரு டிப்ஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த நாயுருவி வேர், நாயுருவின்றது ஒரு குத்துச்செடி, நம்ம கிராமங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு செடி, அதனுடைய வேரை வச்சு பல் துளக்கணும் அப்படின்னா பற்கள் பளிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நாள் ஒழுக்கத்துல நம்ம அந்த தொழில் எழுதல் பார்த்தோம், காலை கடன் பார்த்தோம். அடுத்ததா நம்ம அந்த யோக பயிற்சிகள், தொழில் எழுந்தாச்சு, காலை கடன் முடிச்சாச்சு, அடுத்ததாக யோக பயிற்சி உடன் பிராணாயாமம். சித்தர்களுடைய யோக பயிற்சின்றது யோக ஆசன பயிற்சிகள் தான் மீன் பண்றோம். யோக ஆசனங்களுக்கும் இந்த நவீன எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோகாசன பயிற்சிகள் மோஸ்ட்லி எல்லா நம்ம உடம்பினுடைய எல்லா வகையான தசைகளையும் பலப்படுத்தி கொடுக்கும். இப்ப ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம ஒரு கிரிக்கெட் ஷட்டில் இப்படிலாம் விளையாடுறோம் அப்படின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட தசைகளை மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஆகும். பட் இந்த யோகாசன பயிற்சிகள் ஒட்டுமொத்தமாக எல்லா தசைகளையும், குறிப்பாக சூரிய நமஸ்காரம், பெரும்பாலான ஆசனங்கள் எல்லாமே முக்கால்வாசி தசைகளை ஒரே ஆசனம் ஒர்க் அவுட் பண்ண கொடுக்கும். ஸோ அந்த வகையில் எக்ஸசைஸ விட யோக பயிற்சிகள் பெட்டரா இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், ஜிம் போறாங்க, வெயிட் தூக்குறாங்க, இதுல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா உடல் வலுவாகுது. இதுல மனதுக்கு எந்த வேலையும் இல்லை, மனம் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் ஆகும். பொதுவா யோகாசன பயிற்சிகள் வந்து நம்மளுடைய உடம்ப கட்டுப்படுத்துவதோட மூச்சையும் வந்து கட்டுப்படுத்தும். உலகில் அதிகமா வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆமை. சராசரியா 300 வருஷம் வாழும் அப்படின்றாங்க. ஆனா அந்த ஆமை மிக குறைவான சுவாசம் தான் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சுவாசம் கம்மியா இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வாழ்நாள் அதிகமா இருக்குது, இது உண்மை. யோக பயிற்சிகளும் பிராணாயாம பயிற்சிகளும் உடலை பலப்படுத்துறதோட நம்மளுடைய வாழ்நாளையும் நீட்டிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பிராணாயாமம் மூச்சை கண்ட்ரோல் பண்றதோட நுரையீரல் தசைகளையும் பலப்படுத்துது. நுரையீரல் வரக்கூடிய ஆஸ்துமா, அலர்ஜி மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. சுவாச பிரச்சனைகள் நுரையீரல் தசை பலகீனத்தினால வரக்கூடியதுன்ற அடிப்படையில் பிராணாயாமம் அந்த சுவாச நோய் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா நாள் ஒழுக்கத்தில் குளியல் பற்றி பார்ப்போம். குளியல் அந்தந்த காலங்களுக்கு பொறுத்து வெந்நீரோ அல்லது குளிர்ந்த நீரோ குளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை குளியல் பண்ணும்போது நம்ம முதல்ல எடுத்தோன்னே தலையில ஊத்திடாம தண்ணிய காலில் ஊத்தி, கால் பகுதியிலிருந்து தொடை பகுதிக்கு, அப்புறம் இடுப்பு பகுதிக்கு, அப்புறம் தோல் பகுதிக்கு, அப்புறம் தலைப்பகுதிக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமாக கீழிருந்து மேலாக ஊற்றணும் அப்படின்றது சித்தர்கள் விதி. அடுத்ததா இந்த நாள் ஒழுக்கத்துல எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியலை சித்தர்கள் பெரிய அளவுல சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இது அன்றாட ஒழுக்கமாகவும் சொல்றாங்க. நோயில்லா நெறியா நம்ம ஒரு பிரிவென்டிவ் மெடிசன் மாதிரியும் இதை ஃபாலோ பண்ணலாம். சித்த மருத்துவத்தில் பெரிய பல நோய்களை இந்த எண்ணெய் குளியல் மூலமாக பல மருத்துவ எண்ணெய்களை கொண்டு சித்தர்கள் சரி செய்கிறாங்க. நாம் இதை பிரிவென்டிவாக அன்றாட நம்ம நாள் ஒழுக்கத்தில் இந்த எண்ணெய் குளியலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாக எண்ணெய் குளியலுக்கு நம்ம என்ன எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிதாக கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். அதை நல்லெண்ணெயை லேசாக வெதுப்பி அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு சீரகம் வெடிச்சு வரும்போது அந்த எண்ணெயை அடுப்பிலிருந்து இறக்கி அதை ஆற வச்சு பயன்படுத்தலாம். எண்ணெயை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா அரக்க தேய்ச்சிட்டு ஒரு அரை மணிலிருந்து முக்கால் மணி நேரம் ஊற விடணும். எண்ணெய் குளியல் பண்ணும்போது மேலிருந்து கீழே தேய்க்கணும். தோல் பகுதியிலிருந்து விரல் பகுதிக்கு வர மாதிரியும், அது மாதிரி இடுப்பு பகுதியிலிருந்து கால் விரல் பகுதிக்கு வர மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி தேய்க்கணும். இது குறிப்பாக வாத நோய்களுக்கு தீர்க்கிறதாக சொல்றாங்க. இப்படி தேய்ச்சிட்டு ஒரு அரை மணிலிருந்து முக்கால் மணி நேரம் ஊற விட்டு வெந்நீர் வச்சு குளிக்கணும். எண்ணெய் குளியல் பண்ணும்போது குளிர்ந்த நீரில் குளிக்க கூடாது, வெந்நீர் வச்சு தான் குளிக்கணும். எண்ணெய் குளியல் பண்ணும்போது என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். குளிர்ந்த நீரில் குளிக்க கூடாது. அரப்பு, சீயக்காய், நலங்கு மாவு ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி தேய்ச்சி எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் எடுத்துக்க வேண்டியது. அமாவாசை பௌர்ணமி காலங்களில் எண்ணெய் குளியல் பண்றதை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணலாம், பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும்
பண்ணலாம் அப்படின்றது

0: சித்தர் இலக்கியங்கள்லாம் சொல்றாங்க. எண்ணெய் குளியல் பண்ணின பிறகு அன்றைய உணவு ஆனது கடின உணவு இல்லாம பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளும் சாப்பிடக்கூடாது. செரிக்க கடினமான உணவுகள், குறிப்பா அசைவ உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்கள், இதெல்லாம் அன்றைய எண்ணெய் குளியல் செய்த அன்னைக்கு அவாய்ட் பண்ணணும். அது போல பகல் உறக்கம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெயில்ல அலையிறத எண்ணெய் குளியல் செய்த அன்னைக்கு அவாய்ட் பண்ணணும் சொல்றாங்க. பொதுவா தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குளியல் பண்ணிட்டு நம்ம அசைவம்லாம் சாப்பிடறோம். பொதுவா அதுகள் பண்ணக்கூடாது அப்படின்றது சித்தர்கள் இலக்கியங்கள்ல சொல்றாங்க. அது போல எண்ணெய் குளியல் செய்த அன்னைக்கு உடல் உறவு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நாள் ஒழுக்கத்துல நம்ம பகல் வேலையில என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே பகல் உறக்கம் தவிர்க்கணும் அப்படின்றது சித்தர்களுடைய வாக்கு. ஏன் அப்படின்னா, பகல் உறக்கம் வந்து உடம்புல பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். அதனால பகல் உறக்கம் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல பகல் பொழுதுல வெயில்ல அலையிற மாதிரியான சூழல் வரும்போது தலைக்கவசம் இல்லாம போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலங்கள்ல அப்படி வெளியூர் பயணங்கள் எல்லாம் போகும்போது தலையில கவசம் இல்லாம போக மாட்டாங்க. அது போல நாள் ஒழுக்கத்துல இரவு உறக்கம் வந்து வெகு நேரம் கழித்து தூங்குவதை குறைக்க சொல்றாங்க. இரவு 8-10 மணிக்குள்ளாக இரவு உறக்கத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல படுப்பதற்கு கோரைப்பாய்கள் பயன்படுத்தும் போது அது உடம்பு உஷ்ணத்தை உள்வாங்கிக்கிறதா சொல்றாங்க. அது போல இலவம் பஞ்சு மெத்தைகளை படுப்பதற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, உடம்பு உஷ்ணத்தை வாங்கி உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்து இரவு தூக்கத்தை திருப்தியா இருக்க மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்றது சித்தர் நூல்கள்ல சொல்லியிருக்கிறாங்க.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகளில் நாள் ஒழுக்கம் பற்றி விளக்கம் அளித்தார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் வியாழக்கிழமை 8:30 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கேட்ஸில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15. இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத்தென்றல். நன்றி நேயர்களே. நேரம் 9:30. இனி தொடர்வது நாடக மலர் சென்னை அஞ்சலாக.
1: நேயர்கள் இப்போது விடிகளை நோக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியன். விடியலை நோக்கி நாடகம்.
2: மணி 11 சின்னராசவ இன்னும் காணும். மெட்ராஸ்லேருந்து மதுராந்தகத்துக்கு காரில் வந்து சேர 2 மணி நேரம் ஆகலாம். இவன் ஏன் இன்னும் காணும்? யோ முருகேசு,
3: ஐயா,
2: சின்னராசவ கூட்டி வர போன தங்கப்பன் என்னையா ஆனா?
3: தலைவரே, தங்கப்பன் வந்து அரை மணி நேரம் ஆச்சு.

0: சின்னராசு கார்ல வரல, ட்ரெயின்ல ஏறிட்டாரா, தங்கப்பன் திரும்ப வந்துட்டான்.
1: அப்போ இவனை நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்லு.
0: அதுவும் சொல்லிட்டேங்க ஐயா, இவனும் போனா. சின்னராசு இவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. பதிலுக்கு வண்டிக்காரனுக்கு போன் பண்ணியிருக்காரு, அவன் இப்போ போயிருக்கான். இப்போ சின்னவர் மாட்டு வண்டியில தான் வந்துகிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருவாரு.
1: என்னையா அது, சின்னராசுவோட செய்கை வர வர மாறிட்டே இருக்கு. மாட்டு வண்டியில வரானா, ரொம்ப பழைய டைப்பா இருக்கு.
0: ஆமாங்க, அவருக்கு எப்பவுமே கிராமம் பழம்பெருமை பேசுறதுல ரொம்ப ஈடுபாடு, அதனாலதான் இப்படி.
1: பொல்லாத கிராமம், நானே இதை உதறிட்டு டவுன் பக்கம் போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவன் என்னடான்னா கிராமத்தை கட்டிக்கிட்டு அழகானு பாக்குறான்.
0: கிராமத்தை பாக்கட்டும் தலைவரை, பார்த்தா தான் பழகுனா தான் சலிப்பு வரும், அப்புறம் தானே ஒரு முடிவுக்கு வருவாரு.
1: வந்துதானே ஆவணும், இல்லைன்னா வரவழைப்போம். சரி சரி, அதோ ஜல் ஜல் மாட்டு வண்டி சத்தம் கேட்குது, சின்னராசு வந்துட்டான் போல் இருக்கு.
0: ஆமாங்க தலைவரே, சின்னராசு தான் வர்றாரு.
1: போய்யா போய் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா.
0: இதோ இப்போ உடனே போறீங்கய்யா.
1: வாப்பா சின்னராசு, பிரயாணம்லாம் எப்படி?
2: சூப்பர்ப்பா. மாட்டு வண்டியில் நம்ம கண்ணையா ஜல் ஜல்லுன்னு மாடுகளை ஓட விட்டுக்கிட்டு சுகமான பயணம்ப்பா. அழகான கிராமம், அற்புதமான இயற்கை அமைப்பு, பார்த்து ரசிக்க கண்ணு ரெண்டு பத்தலைப்பா. அப்பா, நம்ம ஊருக்கு பொன் வயல்னு பேர் வச்சது யாருப்பா? பச்சைக்கம்பளம் விரிச்ச மாதிரி பசுமை கண்ணை பறிக்குதுப்பா.
1: சின்னராசு, பார்க்கறதுக்கு தான் அழகு, உழவன் கணக்கில் உழக்க கூட மிஞ்சறது இல்லைப்பா.
2: கணக்கில் கோளாறுப்பா.
1: அது கிடக்கட்டும், வந்ததும் வராதமா எதுக்கு வீண் பேச்சு? போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுப்பா, நாம சாவகாசமாக பேசலாம். யோ முருகேசு
0: ஐயா,
1: போய் அம்மா கிட்டேயும் பஞ்சவனத்துக்கிட்டேயும் சின்னராசு வந்திருக்கான்னு சொல்லுப்பா. எல்லாரும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
0: இதோ இப்போ உடனே சொல்கிறேங்க ஐயா. பெரியமா பெரியமா, சின்னராசு வந்தாச்சு. ஏ கண்டு பஞ்சம் வரணும், உன் மாமன் சின்னராசு டவுன்லேருந்து வந்தாச்சு, பலகாரம்லாம் ரெடி பண்ணிட்டே இல்லை.
2: முருகேஜ மாமா, என்னத்துக்கு என்ன ஏலம் போடுறிய? பைய பைய போய் தகவலை சொல்லுங்க.
1: முருகேசி எப்பவும் இப்படிதான்ப்பா, இங்கிதம் தெரியாதவன், திருந்த மாட்டான். நீ போப்பா.
2: சரிப்பா.
3: மாமா கூப்பிட்டீங்களாமே.
2: ஆமா பஞ்ச வரணும்.
3: என்ன மாமா சேதி?
2: சேதி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான்.
3: நான் ஏதோ சேதி சொல்ல போறீங்களாக்கும் நினைச்சேன் மாமா.
2: மாமன் கிட்ட இருந்து என்ன சேதி எதிர்பார்க்கற பஞ்ச வரணும்?
3: நான் ஒண்ணும் எதிர்பார்க்கலப்பா.
2: நெசமா?
3: ஆமா நெசமா தான்.
2: நீ போய் சொல்ற.
3: ஒண்ணும் இல்ல.
2: அப்ப என் முகத்தை பார்த்து பேசலாம்ல
3: மாமா? எதுக்கு இப்ப கூப்பிட்டு வம்பு பேசுறீங்க, விஷயத்த சொல்லுங்க மாமா.
2: ஒண்ணும் இல்ல, வாயே இந்த ஊரை சுத்தி பாப்போம், ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து.
3: முருகேச மாமா சும்மா தானே இருக்காரு.
2: அவரை கூட்டிட்டு போக சொல்றியா? ஏன்டா கூட்டிட்டு போனோன்னு ஆயிரும்.
3: ஏன் அப்படி?
2: ஆமா, விவகாரமாவும் பேச மாட்டாரு, விவேகமாவும் பேச மாட்டாரு. நாம கேக்குற கேள்விக்கு எது திசையா பதில் சொல்லுவாரு.
3: ஆனா அவர் தானே பெரிய மாமா கூட நிழலா இருந்துகிட்டு இருக்காரு.
2: ஆமா, இவருக்கு அவரையும் அவருக்கு இவரையும் விட்டா வேற காம்பினேஷன் கிடையாது. கடந்த தலைமுறை உறவு அப்படியே கிடக்கட்டும், எனக்கு தலையாற்ற பொம்மைங்க மேலலாம் நம்பிக்கை கிடையாது.
3: பெரிய மாமாவுக்கு அவர் தான் மந்திரி, அவர் தான் எடுபுடி.
2: நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு
3: உங்களுக்கு
2: பஞ்சவர்ணம் மாதிரி ஒருத்தியோட சப்போர்ட் வேணும்.
3: மாமா ஐஸ் வைக்கிறீங்க.
2: சரி அப்படியே வச்சுக்க, வா சித்த தூரம் நடப்போம்.
3: வாங்க.
2: அங்க பாரு, நான் சின்ன வயசுல பழம் பொறுக்கின நாவல் மரங்க.
3: ஆமா மாமா.
2: அதா நீச்சல் கத்துக்கிட்ட கிளியாத்துவோட.
3: ஆமா.
2: இதோ பயந்து ஒதுங்கின மீச வச்ச முனிசாமி. அது அப்பா உக்காந்து சொல்ற பஞ்சாயத்து மேடை. இந்த இந்த பக்கம் பாரு, திருக்குறளை கத்துக்கிட்ட மரத்தடி பள்ளிக்கூடம்.
3: இதையெல்லாம் நீ மறக்கவே இல்லையா மாமா?
2: எப்படி மறக்க முடியும் பஞ்சவர்ணம்? ஆனா பாரு, இயற்கை அப்படியே தான் இருக்கு, நாம தான் அடியோட மாறிட்டோம்.
3: மாற்றம் தானே மாமா மாறாதது.
2: அதுக்காக இப்படியா குட்டி குட்டியா சட்டை போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி இருந்த பஞ்சவர்ணம், பாவாடையும் தாவணியும் ரெட்டச்சடையும் கம்மல் ஜிமிக்கி மூக்குத்தி போட்டுக்கிட்டு எப்படி ஆளே மாறிட்ட? அடே அப்பா ஆச்சரியமா இருக்கு.
3: அங்க மட்டும் என்னமா அழகா இருக்கீங்க, கரு கருன்னு மீசையை வச்சுக்கிட்டு பேண்ட்டு சட்டைன்னு நச்சுன்னு இருக்கீங்க. நீங்களும் என்னமா மாறிட்டீங்க?
2: அடட, வர்ணனை எல்லாம் பலமா இருக்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? வசந்த் இருக்கா?
3: என்னத்தை சொல்ல, விவசாயத்தை இந்த மக்கள் கைவிட்டுக்கிட்டே வராங்க, எங்கேயாவது டவுன் பக்கம் போலாமான்னு பாக்குறாங்க.
2: ஏன்?
3: விவசாயம் கட்டுப்படி ஆகாததுதான்.
2: ஐயோ.
3: ஆமா, அத அங்க பாருங்க, கழனில எல்லாம் பெரிய மாமா கல்லு நட்டு வச்சிருக்காங்க, பிளாட் போடுறதுக்கு உத்தேசம்.
2: என்ன கொடுமை பஞ்ச வரணும் இது?
3: இப்படி நிறைய கொடுமை இந்த ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோ மதகுக்கர கழியாண்ட மராமத்து பார்த்துட்டு இருக்க முருகேஷ் மாமாவை கேளுங்க, இன்னும் நிறைய விவரம் கிடைக்கும்.
2: இதோ இதோ கேட்குறேன் மாமாவ், முருகேஷ் மாமாவ்.

0: முருகேச மாமா!
1: சின்ராசே, என்ன கண்டு கூப்பிட்டியா? இந்த வர வர
0: எவா மாமா, உன்னை ஒண்ணு கேட்கணும்.
1: இந்த வந்துட்டேங்க. என்ன கேட்கணும் கேளு.
0: எதுக்கு பயிர் பச்சை இல்லாம இந்த பக்கத்து கழனிகள் எல்லாம் கலர் நல்லமா இருக்கு, அதுக்கு மேல இதுல ஏன் கல்ல நட்டு வச்சிருக்கீங்க? பிளாட் போடணும்னு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு?
1: சின்ராசு, இந்த பக்கம் ஒரு கம்பெனி வரப்போதான், அரசல் புரசலா தகவல் வந்தது. தலைவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு விரும்புறாரு. முதல்ல இந்த 2 ஏக்கர் நிலத்தை பிளாட் போடணும்னு ஐடியா பண்ணியிருக்காரு. அப்ரூவலுக்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஆமா, நம்ம தலைவர் பதவியில் இருக்கிற காலத்திலேயே இதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, இப்போ ரியல் எஸ்டேட் தொழிலில் நிறைய பணம் புரளுதாம்ல, இதுதான் நம்ம தலைவரோட கால்குலேஷன்.
0: அட போ மாமா, நீங்களும் உங்கள் கால்குலேஷனும். யாராச்சும் பெத்த தாயை கூறு போட்டு விற்பாங்களா மாமா? இது எந்த ஒரு நியாயம்?
1: என்றாச்சு, இப்போ எல்லா கிராமங்கள்லையும் இப்படி தான் நடக்குது. ஆ, மாஞ்சி மாஞ்சி விவசாயத்தில் மல்லு கட்டுறதை விட நகரத்தில் மாடி வீட்டை வாங்கி போட்டோம்னா வாடகை எக்கச்சக்கமாக கிடைக்குமாம்ல.
0: இது என்னமாம்மா விபரீத புத்தி?
1: சின்ராசு, இது லாப நட்ட கணக்கு. ஆமாம், தலைவரோட, அதான் உங்கள் அப்பாவோட பிளானு. அவரோட பிளானை அடிச்சுக்க இந்த ஊரில் இன்னும் ஒருத்தனும் பிறக்கலை. சின்ராசே
0: பிறந்துட்டான் முருகேச மாமா. அவரை கேள்வி கேட்க அவர் வீட்லேயே பிறந்துட்டான். இப்போவே கிளம்புறேன், அவர்கிட்ட நறுக்குன்னு கேட்குறேன்.
1: கேளு சின்ராசு, ஆனால் அவர்கிட்ட ஏதோ பதில் தான் கிடைக்கும். ஆனால் எப்பவுமே அவர் ஐடியா தான் ஜெயிக்கும்.
0: பார்க்கலாம், அப்பாவா இல்லை நான் வரேன். அப்பா, அப்பா!
2: என்னப்பா பதட்டமா வர? என்ன குடிமுழுகிற சமாச்சாரம்?
0: குடிமுழுகிற விஷயம் மட்டும் இல்லப்பா, ஒரு ஊரே முழுகிற சமாச்சாரம்.
2: என்னப்பா புதிர் போடுற, தெளிவா சொல்லு.
0: ரொம்ப தெளிவா சொல்றேன்ப்பா. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல மதகுக்கார கழனிகள் எல்லாம் எதுக்குப்பா கள்ள நட்டு வச்சிருக்கீங்க? ரியல் எஸ்டேட் பண்ண போறீங்களா?
2: ஓ, அதுவாப்பா? அதுக்கு எதுக்கா இப்படி தையா தக்கான்னு குதிக்கிற?
0: என்னப்பா, அது என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்றீங்க.
2: நான் இல்லைப்பா, எல்லா விவசாயிகளும் இப்போ அந்த முடிவில் தான் இருக்காங்க.
0: தப்புப்பா, பெரிய தப்பு. விவசாய நிலங்களை பிளாட் போடுறது மிகப்பெரிய தப்பு.
2: விவசாயம் லாபம் தரலப்பா. அதான்
0: லாபம் தரலையா? என்னப்பா இது புது கதை?
2: ஆமாம்ப்பா, இப்போல்லாம் வெள்ளாமை படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஆனால் அப்படி செஞ்சும் களத்து மேட்டில் வியாபாரிக்கு நெல்லை விற்கும்போது லாபம் பார்க்க முடியலையப்பா.
0: என்னப்பா இது, களத்து மேட்லேயே ஏன் விலைக்கு போடணும்? ஆக்க பொறுத்த நீங்கள் ஆரப்பொறுக்கணும். லாபம் தரக்கூடிய வேலை எப்போ வருதோ அப்போ விற்கலாம்ல.
2: அட போப்பா, இப்போ விவசாயம் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீ வேற.
0: இடையில் விவசாயி தலை குனிஞ்சது வாஸ்தவம் தான்ப்பா. ஆனால் இனி வர காலம் விவசாயிகளின் காலம். எல்லாரும் இப்போ இயற்கையை விரும்புகிறாங்க, அதிகமாக நேசிக்கிறாங்க. இப்போ நாம் பின்வாங்கக்கூடாதுப்பா. நம்பிக்கையாக விவசாயத்தை தொடரணும். லாபகரமாகவும் சமூக பயன்பாட்டுக்காகவும் விவசாயத்தை செய்வோம். கிராமத்தை உலகத்தரத்துக்கு கொண்டு போவோம்.
2: கனவு காண்றப்பா நீ?
0: ஆமாப்பா, அப்துல் கலாம் காண சொன்ன கனவுப்பா. என்னோட கனவுக்கு இன்னொரு பேர் லட்சியம்.
2: என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறேன், யதார்த்தமாக சிந்தனை பண்ணு.
0: என்னோட சிந்தனை பலம் வாய்ஞ்சதுப்பா, உங்கள் சிந்தனை தான் தடுமாறுது. உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், நீங்கள் புத்தி மாறணும்.
2: அதே 1 வாரம் உனக்கு நான் டைம் தரேன், தெளிவாக ஒரு முடிவுக்கு வா. நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போனோம், இன்னைக்கு மீட்டிங்கில் சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் போட வேண்டியிருக்கு. வர்றப்பா.
0: வாங்கப்பா, நாம மறுபடி அடுத்த வாரம் இதே விஷயத்தை பேசுவோம்.
2: பேசுவோம்.
1: தலைவரே, எனக்கு இந்த வேலையே வேண்டாங்க. இங்க வேலை செய்யறதுக்கு பதிலா நான் வேற எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன். என்ன ஆள விடுங்க.
2: என்னையா முருகேஷ், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சலிச்சுக்கிற?
1: பின்ன என்னங்க, நான் ஒத்த ஆளு, எத்தனை வேஷம் கட்ட முடியும் சொல்லுங்க?
2: இப்படி எல்லாம் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துப்பியா? அதை விட்டு போட்டு சலிச்சுக்கிற.
1: ஆ, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் தலைவரே, பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து நிர்வாக அதிகாரி வந்திருந்தாரு. ஏதோ கழிப்பற திட்டமா, அதுக்கு சர்க்காரில் இருந்து பணம் வந்திருக்குதான். அதை மாத்துறதுக்கு உங்க கையெழுத்து வேணுமா? அதை சொல்ல சொன்னாரு.
2: யோ, மெதுவா பேசியா? மாடியில் இருக்கிற சின்னராசு காதல விழ போகுது. நாம கழிப்பற திட்ட பணத்தை வேற திட்டத்துக்கு பயன்படுத்த போறோம். இதெல்லாம் சின்னராசுக்கு தெரியக்கூடாது.
1: அப்போ கழிப்பற இல்லாத வீடுகளுக்கு கழிப்பற வராதா? அந்த திட்டமும் அம்போவா?
2: யோ யோ, நம்ம ஊருக்கு எதுக்கியா கழிப்பற? குளத்து மீடு இருக்கு, கம்மாக்கரை இருக்கு, சவுக்க தோப்பு இருக்கு, தனியா வேற கழிப்பற வேணுமா என்ன?
1: அது சரி, அது என்னவோ தலைவர, நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா

0: வேற யாரு எப்படி போனா நமக்கு என்ன?
1: யோ, இதெல்லாம் நமக்குள்ளையா? வெளியில பேசுற போது நாம அப்படி காட்டிக் கூடாது. பொது ஜனங்களுக்கு உதவுற மாதிரி நடிக்கணும், நீலி கண்ணீர் வடிக்கணும். இல்லைன்னா மூணாவது முறையா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு தலைவரா வர முடியுமா?
0: இந்த தந்திரம்லாம் எனக்கு தெரியுங்களா? நான் ஏதோ உங்க வீட்டில் வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு இருக்கவன்.
1: அதுக்காக இப்படி பேசுவியா? கொஞ்சம் தந்திரமா பேசணும், நடந்துக்கணும்.
0: தலைவரே, அதான் பஞ்சவரணம் வரா, அப்படி பேச்ச மாத்துங்க.
1: நான் பாத்துக்கிறேன். அம்மா, பஞ்சவரணம்
2: என்னங்க மாமா?
1: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா.
2: சொல்லுங்க மாமா.
1: உங்க அம்மாவை, அதான் என் தங்கச்சிய, பக்கத்து ஒரு மிராசுக்கு கொடுத்தோம். அவன் பொறுப்பு இல்லாமல் கெட்டலைஞ்சி குடி போதையில் நாக்கு வறண்டி செத்து போனான். அன்னையிலேருந்து உங்கள் அம்மாவையும் குழந்தையாக இருந்த ஒன்னையும் நான் இங்கே கூட்டி வந்துட்டேன். இப்போது நீயும் பெரியவளாயிட்ட. நம்ம சின்னராசுவுக்கு சரியான ஜோடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வயசாகிட்டு இருக்குமா, இந்த சொத்தையெல்லாம் நாளைக்கு நீயும் சின்னராசு தான் ஆள போகிறீங்க. இந்த ஒன்றை உம்போதாக மாற்ற நான் முயற்சி பண்ணுறேன். இவன், அதான் சின்னராசு, அதுக்கு முரண்டு பண்ணுறான். அதனால்
2: அதனால்
1: அவங்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நீ எடுத்து சொல்லணுமா.
2: மாமா, அவங்களுக்கே நியாயம் நீதி எல்லாம் தெரியும் மாமா.
1: ஆமாம், நியாயம் நீதி இதையெல்லாம் பார்த்தா நாம் பணம் பண்ண முடியுமா?
2: மாமா, நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியலாம், ஆனால் அவருக்கு தான் செய்கிறது தான் சரின்னு நினப்பு. நான் அவரை கட்டிக்க போகிறவளாக இருந்தால் கூட எனக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நான் எப்படி பேசுகிறதான்?
1: இல்லைம்மா, உன்னை டைரெக்டாக பேச சொல்ல, வாய்ப்பு அமையிற போது லைட்டாக சொன்னால் போதும்.
2: சரி மாமா, கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன், நம்ம அப்புறமா இதை பற்றி பேசலாம்.
1: என்னம்மா நடுவரை, நீ அவங்ககிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி பேசினதா அவனுக்கு தெரியக்கூடாது, அதை பார்த்துக்க.
2: சரி மாமா, ரெண்டாவதாக சொன்னீங்களே அதையே கடைப்பிடிக்கிறேன், வரேன் மாமா.
1: பாத்தியா ஐயா, சின்னராசும் ஒரு டைப்பாக இருக்கான், இவனும் அப்படியே தான் இருக்கா.
0: என்னங்க பண்ணுறது தலைவரே, புது ஜெனரேஷனு அப்படித்தான் இருக்கும். நம்ம பார்க்காத ஜெனரேஷனா?
1: இருக்கட்டும் இருக்கட்டும், நானா அவனானு பார்க்குறேன். பஞ்சாயத்து அதிகாரி வர சொன்னதாக சொன்னேன் இல்லை?
0: ஆமாம்.
1: வா, ஒரு நடை போயிட்டு வருவோம்.
0: வாங்க வாங்க.
1: யோ முருகேஷ்.
0: தலைவரே.
1: எங்கய்யா பஞ்சாயத்து ஆஃபீஸ் நிர்வாக அதிகாரியை காணோம்? நம்ம வர சொல்லிவிட்டு இந்த மனுஷன் எங்கேயா போனாரு?
0: அதானே, இருங்க தலைவரே, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். தலைவரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிர்வாக அதிகாரிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபாக்ஸ் மெசேஜ் வந்துச்சான். அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களாம், இமிடியட்டா ரிலீவும் பண்ணிட்டாங்களாம். அவருக்கு பதிலா புது அதிகாரி வந்து ஜாயின் பண்ணிட்டாராம்.
1: யாரையா அந்த புது அதிகாரி? யாராவது நமக்கு தோது இல்லாத மாதிரி வில்லங்க பிடிச்சவர வந்திருக்க போறாங்கயா?
0: தலைவரே, யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் ரூம்ல போய் யாரு என்னன்னு பாக்கலாம்னு பார்த்தா, தலைவரை வர சொல்லுங்க அப்படின்னு என்னையே திருப்பி விட்டானுங்க. தலைவரே,
1: அப்படியவன் என் கொம்பு முளைச்சவன், அவருக்கு நம்ம மாதிரி இதான என் ஆசா பாசங்கள்லாம் இருக்கும். சரி சரி, நான் நேராக போய் பார்க்குறேன், அவனை எப்படி சரி கட்டலான்னு யோசிச்சு வைப்போம். அதை வச்சு ஒரு அடி அடிப்போம். அதிகாரிகள் கைக்குள்ளே போடுறது நமக்கு என்ன தெரியாத விஷயமா?
0: அது சரி தலைவரை, உங்களுக்கு தெரியாத வித்தையா? போயிட்டு வாங்க தலைவரை, நான் வெளியிலேயே வெயிட் பண்ணுறேன்.
1: வர்றேன்.
3: வாங்க தலைவரே. வணக்கம்.
1: வணக்கங்க. ஏய் சின்னராச, நீ எங்கே இங்கே இருக்க?
3: தலைவரே, அதை நான் சொல்கிறேன். சின்னராச என்னோட காலேஜ் மேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வர்றதுன்னு முடிவான உடனே சின்னராச கிட்ட ஃபோன் பண்ணேன். அது மட்டும் இல்லை, நான் தான் இவனை இங்கே வர சொல்லவும் செஞ்சேன்.
1: அட, ஆச்சரியமாக இருக்கு. என் மகனோட ஃப்ரெண்டு அதிகாரி, நான் தலைவர்.
4: வாஸ்தவம் தான்ப்பா, முதல்ல உட்காருங்க, பல விஷயங்களை பேசுவோம்.
1: இந்த பேரூராட்சிக்கு வர்ற பல திட்டங்களை 10-15 வருஷங்களா செயல்படுத்திக்கிட்டு வரேன்.
4: ஆமாமா, ஏரி தூர் வார்னது, கம்மாயங்களை சீரமைச்சது, வீடுகள் தோறும் கழிப்பறைகள் கட்டினது.
1: சின்னராசு, நான் இதெல்லாம் செய்யலன்னு நீ குத்தி காட்டுறியா?
4: இப்போதான் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு போறாங்க. பேரூராட்சியில் உங்க அதிகாரம் கொடி கட்டி பறந்துருக்கு. கிராமத்து வளத்தை மேம்படுத்தாதது, அதிகாரத்தை சரியா பயன்படுத்தலன்னு உங்க பேர்ல அடுக்கடுக்கா பல குற்றம் இருக்கு.
1: சின்ராசு, அதையெல்லாம் நம்பாத. எனக்கு ரெண்டு கண்ணுங்க இருக்குன்னா, அதுல ஒண்ணு நீ, இன்னொன்னு இந்த ஊரு.
4: அப்பா, இது மேடை இல்லப்பா, இந்த சால்ஜாப்பான பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க.
1: சின்ராசு, என்ன சொல்ற நீ?
4: என்னத்த சொல்ல, உங்க பதவி காலத்துல இந்த ஊர் போதுமான வளர்ச்சி அடையல, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த பணம் அந்தந்த திட்டத்துக்கு போகல அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்க. நிர்வாக அதிகாரியா என் ஃப்ரெண்டே இந்த ஊருக்கு வந்த சந்தோஷம் ஒரு பக்கம்னா, உங்களால ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கேன்ற வருத்தம் இன்னொரு பக்கம்.
1: சரிப்பா, இனிமே எல்லாம் சரியானபடி நடக்கும்பா.
3: நடக்கணும், இல்லைன்னா தர்ம சங்கடம் தான். நான் என் ஃப்ரெண்டு சின்னராசோட முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு, அவனுக்காக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா பேச மாட்டேன், நடவடிக்கை தான் எடுத்திருப்பேன்.
4: மகேஷ், எனக்காக நீங்கள் பார்க்க வேண்டாம், எனக்கு நீதியா உறவா அப்படிங்கிற கேள்வி வந்தா நான் நீதியை தான் ஆதரிப்பேன். நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்க.
3: இருக்கட்டும்பா, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, அப்புறம் அடுத்து.

0: சரி பண்ணிடலாங்க, நான் வரேங்க.
1: கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டுக்கங்கப்பா, இனி இந்த பேரூராட்சிக்கு எந்த நிதி எந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கப்படுதோ அதுக்கு தான் செலவு செய்யப்படணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு கிளம்புங்க. அரசு ஆணைகளை மீறவோ வளைக்கவோ நான் விட மாட்டேன். நீங்களும் அப்படியே இருக்கணும். ஒரு தலைவரா நீங்க இதுக்கு ஒத்துழைக்கணும்.
0: இதை பார்த்து தின்ராசு, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அதே மாதிரி அதிகாரியா இருக்கிற உன் ஃப்ரெண்டு சொல்றதையும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன்.
2: வாங்க தலைவரே, வாங்க. புது அதிகாரிய பாத்தீங்களா, எப்படி தெரியறாரு?
0: யோ முருகேசு, எல்லாமே தலைகீழா ஆயிடுச்சியா?
2: ஏன் தலைவர் அப்படி சொல்றீங்க?
0: புது அதிகாரிய வந்திருக்கிறது யாரு தெரியுமா?
2: யாரு தலைவரே?
0: நம்ம சின்ராசோட ஃப்ரெண்டு மகேஷ்னு பேரு.
2: மகேஷ் எப்படி நம்ம மாதிரி தானே? இல்ல
0: அதையா கேக்குற, தலைவரையும் கூட வந்திருக்கு.
2: ஏங்க,
0: சின்ராசோட ஃப்ரெண்டும் இவனாட்டமே இருக்கான்.
2: ஐயோ தலைவரே, அப்ப இனிமே எப்படி நம்ம பொழப்பு?
0: எப்படியாவது இவனுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்யா. நாம நினைச்சபடி நம்ம பழைய வாழ்க்கையே நாம வாழணும்.
2: நடக்கும் நடக்கும் தலைவரே, நீங்க மனசு வச்சு எது நடக்காம இருந்திருக்கு?
0: காட்டுறேன், நடத்தி காட்டுறேன். இந்த தங்கராசு யாருன்னு காட்டுறையா.
3: ஹலோ சார். சார் நான் உள்ள வரலாமா?
1: வாங்க.
3: நான் முருகேச மகன் முத்துமணி. நீங்க வர சொன்னதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா ஆமா, இப்படி உட்காருங்க, கொஞ்சம் பேசுவோம்.
3: சொல்லுங்க சார்.
1: உங்க அப்பா முருகேஷ் எங்க அப்பா கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு.
3: தெரியுங்க, சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா கிட்ட தாங்க எங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
1: அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு
3: தெரியுமா? சம்பளம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அப்பப்ப கொஞ்சம் பணம் தருவார். தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து தருவார். இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதாங்க எங்க அப்பாவுக்கு உங்க வீட்டுல தர சம்மானம்.
1: உங்க அப்பாவோட உழைப்ப ஒருத்தர் உறிஞ்சுறாரு, இதை பத்தி நீங்க கவலைப்பட்டதே இல்லையா?
3: அப்பாக்கு இது பயிரிடுச்சுங்க. சில சமயம் அப்பாவுக்கு பிடிக்காது, நின்றுடுவார். அப்புறம் இவர் கூப்பிடுவாரு, இல்ல அவரே வந்து நிப்பார். ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஓஹோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
3: கவர்மெண்ட் காலேஜ்ல பிஏ படிச்சிருக்கேன் சார்.
1: வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
3: இல்லைங்க, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: குட், உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தான் நான் வர சொன்னேன். உங்க அப்பாவோட உழைப்ப எங்க அப்பா உறிஞ்சதுக்கான பிராயச்சித்த நடவடிக்கை தான் இது. இதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா?
3: கண்டிப்பா சார். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க இந்த ஊருக்காக பாடுபட நினைக்கிறத பல பேரும் பெருமையா பேசிக்கிறாங்க.
1: ஆமா, எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் என் சொந்த வீடு. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட உங்க வேலை இருக்கணும், பரவாயில்லையா?
3: கண்டிப்பா, நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கேன்.
1: நான் எங்க அப்பா மாதிரிலாம் ஏமாத்த மாட்டேங்க, கணிசமான சம்பளம் கொடுப்பேன்.
3: ஓகேங்க.
1: இந்த ஊர்ல விவசாயம் ஜோரா நடக்கணும். எங்க வீட்டு 30 ஏக்கர் பூமி முழுக்க ஏதாவது வெள்ளாம நடந்துகிட்டே இருக்கணும். நெற்பயிரை நட்டுட்டு லாபம் வரல லாபம் வரலன்னு புலம்ப கூடாது. 2 ஏக்கர்ல கடலை, அடுத்த 2 ஏக்கர்ல கத்திரி வெண்டை மிளகா, இன்னும் கொஞ்சம் நிலத்துல தர்பூசணி, தண்ணி போதாத இடத்துல மா பலா, நீரோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வாழை, இப்படி மாத்து பயிர்களையும் நாம பயிரிடணும்.
3: ரொம்ப சந்தோஷங்க, சரியா சிந்திச்சு பேசுறீங்க. பண்ணலாங்க, லாபம் வர்ற மாதிரி கண்டிப்பா செய்வோம்.
1: நீங்க எப்ப வேலையில சேர போறீங்க?
3: நான் வேலையில சேர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க.
1: சூப்பர், கை கொடுங்க கை கொடுங்க.
3: ஓ ஷூ.
0: என்னையா முருகேஷ?
2: சொல்லுங்க தலைவரே.
0: என்னையா, நான் 8 அடி பாஞ்சா இந்த சின்ராசு 16 அடி பாயறான்?
2: ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்லாம் நாம விவசாயம் பண்றதுக்கு சரியா பண்ண முடியலையேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆளுங்க வரலன்னு தவியா தவிப்போம். இப்போ என்னடானா, மந்திரம் போட்ட மாதிரி கூலிக்காரங்க கரெக்டா வர்றாங்க. விவசாயம் ஜரூரா நடக்கு. ஒண்ணுமே புரியல தலைவரே.
0: அது மட்டும் இல்லையா, அப்பெல்லாம் தானியங்களை களத்து மேட்ல போட்டுடுவோம், பெரிய லாபம் பார்க்க முடியாது. இப்போ இவன் நிதானமா வியாபாரம் பண்றான், லாபம் அமோகமா வருதுயா.
2: இன்னொன்னு தெரியுங்களா, நம்மளை பார்த்துக்கிட்டு பக்கத்து கழனிக்காரங்க எல்லாம் நம்மள மாதிரியே விவசாயத்துல புது டெக்னிக்களை கடைபிடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசியல்னு செழிப்பா இருக்குங்க தலைவரே.
0: கல்லை நட்டு வச்சு ரியல் எஸ்டேட் பண்றதா இருந்த இடத்தெல்லாம் வெள்ளாம நடக்குதுயா
2: தலைவரே. விவசாயம் செழிச்சிட்டதால இப்ப கடைகண்ணில எல்லாம் வியாபாரம் பெருகி போச்சு. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பண்டிகைகளை சிறப்பா கொண்டாடுறாங்க.
0: அட ஆமாயா, ரொம்ப வருஷமா இழுக்காம கிடந்த நம்ம மாரியம்மன் கோயில் தேரு இந்த வருஷம் இழுத்தாச்சே.
2: தலைவரே உண்மையிலேயே சொல்றேன், நம்ம சின்னராசு கெட்டிக்காரர் தாங்க.
0: ஆனா உண்மையா, நம்ம வாயால அவனை போடக்கூடாது. அப்புறம் நாம தோத்துட்ட மாதிரியும் அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு இமேஜ் உருவாயிடும். நாம எப்படியாவது அவனை ஜெயிக்கணும். நம்மோட அனுபவ அறிவு தான் பெஸ்ட்ன்னு நிரூபணம் ஆகணும்யா.
2: உங்க புள்ள கூட என் மகன் முத்துமணியும் இப்ப சேர்ந்துட்டான். ரெண்டு பேரும் வெளுத்து வாங்குறானுங்க.
0: அட, இந்த சின்னராசு விவசாயத்துல சாதிச்ச மாதிரியே புது அதிகாரிகளை பயன்படுத்தி பேரூராட்சி நிர்வாகத்தையும் ஒரு நல்ல வழி பண்ணிட்டாயா. இப்போ பேரூராட்சி நடவடிக்கைங்க ஒரு

0: தினசானா போய்கிட்டு இருக்கு. தினமும் எல்லாரும் யோகா பண்றாங்கன்னு பாத்துக்கோயே.
1: ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். போன வாரம் திங்கட்கிழமை நம்ம ஊர் ஸ்கூல்ல காலையில பிரேயர்ல எல்லா பிள்ளைகளும் யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம சின்னராஜ் தான் அங்க இருந்து எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு.
0: ஒன்னுத்த விட்டு வைக்கலையா, எல்லாத்திலையும் புகுந்து விளையாடுறான்.
1: அது மட்டும் இல்ல தலைவர, சின்ராசோட கல்யாணத்துல எல்லாருக்கும் தாம்பூல பை தர்றதுக்கு பதிலா மரக்கண்ணுகளை தரப்போறதாவும் பேசிக்கிட்டாங்க.
0: இப்படியே போச்சுன்னா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம ஊர் மாறிடும் போல இருக்கு.
1: ஆமா தலைவரே, இவரை மாதிரி எடுத்துக்காட்டா ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த ஊரே நல்லா ஆயிடும்.
0: முருகேசு, இத்தனை பெருமைக்கும் உடையவன் என் மகன் தான்னாலும் எனக்கு மனசுல என்னவோ நெருடலா இருக்கியா. அவனை நான் ஜெயிக்கணும், தலைவர் தான் டாப்புன்னு ஒரு அழுத்தம் எனக்கு வரணும் ஐயா.
1: ஆமாங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் நம்ம முதல்ல யோசிக்கணும்.
0: யோ, ஒன்று பண்ணலாயா?
1: என்னங்க?
0: முதல்ல பயன்பாட்டில் இல்லாத நம்ம கோடவுன் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை சரி பண்ணிடுவோம்.
1: ஆ,
0: நம்ம ஊர் ஏழை மக்களுக்கு வீட்டில் விசேஷன்னு வரும்போது அதை கொடுத்து உதவலாமே.
1: அட சூப்பருங்க.
0: அது மட்டும் இல்லையா, கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டுன்னு வரும்போது ஊர் ஜனங்க இடம் கிடைக்காம தவிக்கிறாங்க பாரு. அப்போ நம்ம கோடவனை கொடுத்து உதவிலாம்னா பெரிய பாராட்டு கிடைக்குங்கய்யா.
1: ஓஹோ, ஆமாய்யா, இதெல்லாம் இலவசமாகவே கொடுத்துடலாமா?
0: ஆ, முழுசாக இலவசமாக கொடுக்க வேணாயா? மதிப்பு இருக்காது, ஓரளவு கம்மியாக பணம் வாங்கிக்கிட்டு கொடுப்போம்.
1: ஓ,
0: 10,000 வெளியில் கொடுக்கறத நம்மக்கிட்ட 2,000 கொடுக்கட்டும்.
1: ஓஹோ, சூப்பர் ஐடியாங்க.
0: சரி சரி, போதும் போதும். இந்த சரிங்கிறது, தலையாட்டுறது, இதை தவிர உனக்கு வேற ஒன்றுமே தெரியாதியா.
1: புதுசா சிந்திக்கணும் நினைச்சு எதையாவது சிந்திச்சு அது வேற மாதிரி ஏடா உடம்பு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் நான் எதுவும் புதுசா சிந்திக்கிறதே இல்ல.
0: சரி சரி, நீ சிந்திச்சதெல்லாம் போதும், பக்கம் போவோம். ஏதாவது கொத்தனார் வேலை, ஆசாரி வேலையை செய்ய வேண்டியதான்னு பார்ப்போம்.
1: பார்ப்போம் பார்ப்போம், வாங்க.

0: வாங்க முத்துமணி.
1: சொல்லுங்க சார்.
0: நம்ம குடோனை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி மாத்தினாரே எங்க அப்பா, அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
2: நல்ல வரவேற்புங்க. தலைவர் தங்கராசோட முயற்சி அபாரம்னு பேசிக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட ஏழைகள் பலன் அடைறாங்க.
0: அடடே, எங்க அப்பா இழந்த பேரை மறுபடியும் சம்பாதிக்கிறாரா?
2: ஆமாங்க சார், இந்த நல்ல விஷயத்தை நாமும் வரவேற்கணுங்க.
0: அது சரி, நேத்து சாயந்தரத்துல இருந்து ஏதோ ரெண்டு லாரி குடோன்ல நிக்குது, என்ன விஷயம், ஏதாவது தகவல் தெரியுமா?
2: நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன். பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு. உர மூட்டைகளாம் ஆர்டர் கேன்சல் ஆயிட்டுதான். அதான் திரும்பி கொண்டு போறதா இல்ல வேற அட்ரஸ்க்கு எடுத்துட்டு போறதான்ட்டு ஒரே குழப்பமா இருக்காங்க. தலைவர்கிட்டே சொல்லிட்டு குடோன்ல தங்கியிருக்காங்க. ரெண்டு லாரி நாலஞ்சு ஆளுங்க நேத்துல இருந்து இருக்காங்க சார்.
0: காலையில நானும் பார்த்தேன், அவங்கள மடக்கியும் விசாரிச்சேன், ஆனா சரியான பதில் சொல்லல. முன்னுக்கு பின்னா ஏதோ பேசுறாங்க. வாய கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பாப்போம்.
2: சரி சார், வாங்க சார் போலாம்.
3: யோ முருகேஷ்.
4: தலைவர.
3: என்னையா போலீஸ் வேன் நம்ம வீட்டாண்ட வருது?
4: இதுக்கு ஆமா தலைவர, ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரிங்க வேற இறங்கி வர்றாங்க.
3: சரி சரி, பதட்டப்படாத, என்ன ஏதுன்னு கேட்போம்.
5: மிஸ்டர் தங்கராஜ், நாங்கள் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸ் அதிகாரிங்க, விசாரணைக்காக வந்திருக்கோம். ரெண்டு நாளாக அக்யூஸ்டுகளை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடான்னா வெடிமருந்து கடத்தல் கும்பலுக்கு இடம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கீங்க. அது அபாயகரமான உதவிங்கிறதுனாலையும் விளைவுகள் ரொம்ப மோசங்கிறதுனாலையும் தேச துரோக சட்டத்தின் கீழே உங்களை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம்.
3: ஐயோ என்ன இது, கடற்பட்ட பூதம் புறப்படுது. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். லாரியில் உரம் மூட்டைகள் தான் இருக்குன்னு சொன்னாங்க.
5: என்னங்க, நீங்கள் என்ன குழந்தையா? அவங்க சொன்னதை அப்படியே நம்புறதுக்கு? அந்த பசங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு பசங்கன்னு.
4: ஓஹோ, ரெண்டு நாள் தங்கிக்கிறோம், வாடகை எவ்வளவு வேணாலும் தரோம்னு சொன்னது இந்த மாதிரி சேட்டை பண்றதுக்கு தானா?
3: இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த ஊர் தலைவர், எனக்குன்னு கொஞ்சம் கௌரவம் இருக்கு.
5: அதெல்லாம் நேத்து வரைக்கும், இப்ப தேச துரோக வழக்கே உங்க மேல பதிவாகிறதுக்காக இருக்கு. விசாரணையில சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. இப்ப வாங்க ஸ்டேஷனுக்கு.
3: ஐயோ சார், இந்த ஸ்டேஷன் விசாரணை இதெல்லாம் பழக்கமில்லாத அனுபவம் சார். யோ முருகேசு.
4: தலைவர.
3: எங்கயா என் மகன் சின்ராசு, அவன்தான் என் பிரச்சனை தீர்த்து வைப்பான்.
4: சின்ராசுக்கு ஆயுஸ் நூறுங்க. அது பாருங்க, சின்ராசே வர்றாப்ல, கூடவே போலீஸ் வேன் ஒன்று
3: வருதே. சின்ராசு, வடா வடா வடா, வர போலீஸ் வேன் வேற வருதுடா. நீதாண்டா எப்படியாவது இதுக்கு ஒரு வழி பண்ணும்.
0: அப்பா கவலைப்படாதீங்க, நான் கணிச்சது சரியா போச்சு. வெடிமருந்து ஆயுதம் கடத்துற கும்பல் உங்ககிட்ட இடம் கேட்டிருக்காங்க, நீங்களும் தெரியாம கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் காலையிலேயே துப்பு கண்டுபிடிச்சு உள்ளூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள மடக்கி பிடிச்சாச்சு.

0: இப்போ லாரிகளும் கடத்தல் கும்பலும் உள்ளூர் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் வந்திருக்கிறதா உள்ளூர் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்தது. அதான் அவர் இங்கே வரணும்னு சொன்னார். கூட்டிகிட்டு வந்திருக்கேன்.
1: உங்கள் மகன் சரியான நேரத்தில் துப்பு துலக்கி எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாரு. பெரிய தப்புக்கு துணை போக இருந்தீங்க, சின்னராசு தடுத்துட்டாரு. சார், நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர், பேர் தணிகாச்சலம். இவர் இந்த ஊர் தலைவர். சார், இவர் பேரில் இதுவரை எந்த குற்றமும் பதிவானதில்லை. இப்போ கூட இவர் அடக்கலம் கொடுத்தது ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. குற்றவாளிகளை நம்ம எளிதில் பிடிச்சிட்டோம். சார், இவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸாக நாங்கள் பார்த்துக்குறோம்.
2: ஓகே மிஸ்டர் தணிகாச்சலம், நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு தங்கராஜை நாங்கள் எங்கள் கஸ்டடியில் எடுக்கவே மாட்டோம். டோன்ட் வரி.
1: இந்த கேஸில் தங்கராசு தப்பு வச்சது சின்னராசோட சமயோசித புத்தியால. ஆகவே மிஸ்டர் சின்னராஸ், உங்களை எங்கள் டிபார்ட்மெண்ட் பாராட்டுது. ஸ்பெஷல் பிரான்ச் சார், வாங்க, அக்யூஸ்டுகளையும் லாரிகளையும் உங்கள் பொறுப்புக்கு தர்றோம்.
2: ஓகே, தேங்க்யூ வெரி மச். எங்கள் வேலையை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக்கிட்டீங்க.
1: எல்லாம் சின்னராசு உபயம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
2: மிஸ்டர் சின்னராஜு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: இது என்னோட கடமை சார்.
1: நாங்கள் வர்றோம்.
2: ஓகே, நாங்களும் கிளம்புறோம்.
3: சின்னராசு, நான் உன்னை ஜெயிக்கணும், நான் உன்னை ஜெயிக்கணும்னு எப்படியோ பிளான் பண்ணம்பா.
0: பேரூராட்சி தலைவர் மகன் தான் பேசுறேன். ஓஹோ, அப்படியா? எங்க ஊருக்கா? சிறந்த கிராம விருதா? அதுவும் கலெக்டர் கையில இருந்தேவா? எங்க அப்பா தான் வாங்கணுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே,
4: அன்னைக்கே நம்ம சின்ராசுக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் கலெக்டர் தலைமையிலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க?
3: இது ரொம்ப நல்லா இருக்குதே, அப்படியே செஞ்சிருவோம்.
4: சின்ராசு எப்படி?
5: அட போங்க மாமா.
6: இதுவரை விடியலை நோக்கி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் தங்கராசுவாக எஸ் முரளிதரன், முருகேசுவாக சி ராஜா அப்பாசாமி, சின்னராசுவாக ஆர் பரத்ராம், பஞ்சவர்ணமாக வி மீனாட்சி, முத்துமணியாக கே விஸ்வநாதன், தணிகாச்சலமாக ஆர் நந்தகோபால், காவல்துறை அதிகாரியாக எம் பாலசுப்ரமணியன், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேயர்களே, மொபைல் ஆப்பில் இன்னும் சில நொடிகளில் அகில பாரத நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இங்கிலாந்து அதன் ஆப்பிரிக்கா அணிகளான லண்டன் ஓவன் மைதானத்தில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் ஆட்டத்தின் நேர்முக வலனை ஆட்டநர் இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

இன்னைக்கு பதின நிகழ்ச்சியும் நேரமும் 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையத்தில் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கமளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகம்மை அவர்கள், பகுதி 3.

7:30க்கு இன்று ஒரு தகவல். ஏழு 7:35க்கு மதுரை தண்டல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தண்டல், 8:15 ஆங்கில செய்திகள், 8:30 மதுரை தண்டல், 9:00 அரங்கிசை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 இலக்கியம் பேசுவோம், புறநாட்டில் பொன்மொழிகள் பங்கேற்பவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன், படைப்பு சென்னை அஞ்சலாக, 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. ஒன்று 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:35 தேனிசை பாடற் பயிற்சி. ரெண்டு 2:35 சேர்ந்தை பாடப்பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு, 5:27 குரலமுதம் 312, 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 ஈரோட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். எட்டு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தண்டல், 8:30 அறிவியல் வெள்ளி, 8:45 மதுரை தண்டல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு, 11:10 ஒளிபரப்பு நிறைவு.

ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருந்தோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் காலை 5:45 சந்திப்போம். நன்றி நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருந்தோம். போட்டி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் மீண்டும் காலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. ஜெய்ஹிந்த்.